0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz-இல் புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா மற்றும் மலேசியா வாசுதேவன் ஆகியோர் குரல்களில் வருகிறார் தர்மத்தின் தலைவன். நேரம் 5:32.

நேரம் 5:36 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி ஆகியோர் குழுவினரோடு பாடியது கும்பக்கரை தங்கையா.

மனம் விரும்பும் கானங்களின் தொகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் மிதாலியின் குரலில் வருகிறார் தளபதி. நேரம் 5:42.

நேரம் 5:44 புலரும் பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது மலர்கிறது புதுநெல்லு புதுநாத்து.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஜைஷத மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆணி மாதம் 4 நாள், 18 தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: விருந்தினருக்கு அளித்தது போக எஞ்சியிருப்பதை உண்டு வாழ்பவனுடைய வாழ்க்கை மூலதனமின்றியே செழிக்கும். குறள் எண் 85, அதிகாரம் விருந்தோம்பல்.
1: வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்.
0: விருந்தினருக்கு அளித்தது போக எஞ்சியிருப்பதை உண்டு வாழ்பவனுடைய வாழ்க்கை மூலதனமின்றியே செழிக்கும். குறள் எண் 85, அதிகாரம் விருந்தோம்பல்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இனி கேட்கலாம் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க உரை வழங்குவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் கப்பசகம். சூழல் ஒளி வழங்குவவர் ஆழ்வார் குருஜி ஆயிலன் என்ற மாடசாமி அவர்கள். 7:00 வணக்கப்பரணி நிகழ்ச்சியில் இன்று தொழில் தொடங்கும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே முதை உரை வழங்குவர் பொன்வேலு மயில் அவர்கள். தொடர்ந்து 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குவவர் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கு என்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 8:55 திரையிசை. 9:02 ஆனந்த பொங்காற்று உறவுகளிடம் எதிர்பார்ப்பது சரியா தவறா. 10:02 மனமிருமதை. 11:02 மணித்திரநாடு நிகழ்ச்சியில் இன்று ராணி லட்சுமி பாய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் சமையலறையில் நேரத்தை மிச்சப்படுத்தும் சில வழிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3:02 3:30 தேசிய கல்வியில் ஆராய்ச்சி பயிற்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 4:00 புதிய தும்பி. 5:02 படமும் பாடலும். 2000 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல்கள் ஒளிபரப்ப கேட்கலாம். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி 2026 தினசரி நிலவரம் விளம்பரம். 7:32 ஆசையஞ்சல். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கியச்சாரல் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் தரும் வாழ்வியல் பாடங்கள் விளம்பரம். 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேர்களை இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். இன்று வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும்.

0: முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள். இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இன்னும் ஒரு இனிய காலை வணக்கம். இனிய காலை பொழுதில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பையும் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லையும் திரும்ப பெற முடியாதாம். நாம் பேசும் ஒரு இன்சொல் ஒருவரின் உடைந்த மனதை குணப்படுத்துமாம். ஒரு வன்சொல் ஒருவரின் வாழ்நாளையே காயப்படுத்துமாம். இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அன்பை மட்டுமே விதைக்கட்டும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:21. நம்மிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நம் மனம் ஒரு காந்தம் போன்றதாம். நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதையே உங்கள் வாழ்க்கை நோக்கி ஈர்க்கிறீர்கள் என்று அர்த்தமாம். என்னால் முடியும், என் வாழ்க்கை அழகானது என்று நேர்மறையாக சிந்தித்தால் பிரபஞ்சம் நீங்கள் விரும்பிய நல்ல விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சி, பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பிலிருந்து. வாழ்க்கையில் சில நேரங்களில் ஜெயிக்கிறதை விட விட்டு கொடுப்பதுதான் உன்னதமான ஆன்மீகமாம். விட்டு கொடுப்பது போவதால் யாரும் குறைந்து போவது கிடையாதாம். மாறாக அங்கே சண்டைகளும் மனஸ்தாபங்களும் மறைந்து அமைதியும் உறவுகளும் பலப்படுமாம். விட்டு கொடுப்பவர்களே உண்மையான வெற்றியாளர்களாக ஆகக்கூடுமாம்.

பூக்கள் நிகழ்ச்சி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாம். பேராசை என்பது ஓட்டை பானையில் தண்ணீர் ஊற்றுவது போலவாம். எவ்வளவு இருந்தாலும் நிறையாது. நம்மிடம் இருப்பதை வைத்து மன நிறைவோடு வாழ பழகும்போது பேராசை மறந்து பேரானந்தம் நம்மை வந்தடையுமாம்.

0: நேரிலே ஒழித்த பாடலோடு நிறைவுற்றது இன்றைய வணக்கு பூக்கள். நேரம் 6:35 நேர்களை நீ கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நார் கழிவு பெருமளவில் கிடைக்கின்றது. தென்னை நார் கழிவை 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்டப்பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல்பரப்பில் நீர் ஆவியாதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகிறது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்டப்பாத்திகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரை தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாதல் குறைகிறது. இம்முறைகள் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3 முதல் 5 நாட்கள் வரை அதிகமாகிறது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாத்திகளில் தேங்காய் உரிமட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலமும் மண்ணின் மேல்பரப்பிலிருந்து நீர் ஆவியாதல் குறைகிறது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிப்பாகத்தில் அதாவது

அதாவது மரத்தின் சுற்றளவில் 2 மீட்டர் வட்டத்தில் இடலாம். முதல் வரிசையை மட்டையின் வளவளப்பான மேல்பாகம் மண்ணில் படுமாறு வைக்க வேண்டும். இரண்டாவது வரிசையை மட்டையின் மேல்பாகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். தென்னை உரிமட்டை அதனுடைய எடையை காட்டிலும் 5 முதல் 6 மடங்கு வரை நீரை சேமித்து வைக்கும் பண்புடையது என்பதால் மண்ணில் உள்ள நீரை வீணாகாமல் தடுத்து கிடைக்கும் மழை நீரையும் சேமித்து தென்னை மரங்களுக்கு பயன்படுத்த உதவும். தென்னை மரங்களுக்கு இடையில் மழைக்கு முன் 4 அடி அகலம், 2 அடி ஆழம், 12 முதல் 15 அடி நீளத்தில் குழிகள் எடுத்து அதில் தென்னை மட்டையை பரப்பி வைத்தால் மரங்களுக்கு வறட்சி காலங்களில் 2 மாதங்கள் வரை வறட்சியை தாங்கும் வல்லமை உடையது. தென்னந்தோப்பில் நாற்கழிவு, உரிமட்டைகள் மற்றும் முதிர்ந்து விழுந்த ஓலைகளை கொண்டு நிலப்போர்வை செய்வதால் நீரை சேமிக்க முடியும். பசுந்தாள் உரம் மற்றும் மக்கிய எரு விடுவதால் மண்ணில் தண்ணீரை தேக்கி வைக்கும் திறன் அதிகரிக்கிறது. வருடத்திற்கு 2 முறை ஊடு உழவு செய்ய வேண்டும். முதல் உழவு மழைக்காலம் துவங்கிய உடனேயும், அடுத்த உழவு மழைக்காலம் முடியும் தருவாயிலும் செய்ய வேண்டும். முதல் உழவு மழைநீர் வடிந்து போகாமல் தடுக்கவும், இரண்டாவது உழவு மண்ணில் இருக்கும் நீர் வேகமாக நீராவியாக மாறி வீணாக

0: 200 மில்லி கலந்து கை தெளிப்பான் கொண்டு செடிகள் முழுவதும் நன்கு நனையும்படி மாவு பூச்சியின் மீது படும்படி தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 100 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மிகவும் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 44 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 45 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக

30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனைச் சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 முதல் மதியம் 3 வரைக்கும் இரவு 8 முதல் காலை 6 வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 முதல் மதியம் 3 வரைக்கும் இரவு 11 முதல் அதிகாலை 4 வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10 பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ஆட்டமிழந்தது. 403 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ்

இரண்டு விக்கெட்டையும் வீழ்த்தினர். மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி நிலைக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. பூமிக்கு விடுமுறை, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல். 2050 பிறகுதான் புவியின் வெப்பம் 1.5 to 2 degrees Celsius உயரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், தற்போது உள்ள சூழலில் 2033 புவி வெப்பமடைதல் அதிகரிக்கும் என IPCC எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இனி பல்வேறு பேரிடர்கள் ஏற்படும் எனவும், புயல் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2040 பூமியின் சராசரி வெப்பநிலை 1.5 degrees Celsius அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் உலக நாடுகள் பெரும் முயற்சி எடுத்து பருவநிலையை பேணும் முயற்சிகளை ஒன்றாக மேற்கொண்டால் 2100 வாக்கில் இந்த 1.5 degrees Celsius வெப்பநிலை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக தெற்கு ஆசியாவில் அதிக வெப்பநிலை, இயற்கை பேரிடர்கள், புயல், வெள்ளம் போன்றவை இந்த நூற்றாண்டில் சாதாரண ஒன்றாக மாறிவிடும். ஹிமாலய பனிமலையில் அதிக அளவில் பனிக்கட்டிகள் உறையும். இதன் காரணமாக வரும் 10 ஆறுகளில் நீரோட்டம் அதிகரிக்கும். இமயமலையை ஒட்டியுள்ள மாநிலங்களில் பனிமலை வெடிப்புகள், பனிக்கட்டி சரிவுகள் அதிகம் ஏற்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை நாம் எதிர்கொள்வது எப்படி, அல்லது தாக்கம் ஏற்படாமல் இருக்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? அரசு நிலக்கரி அணுமின் நிலையம், காற்றாலை மற்றும் நீரிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது என பலவித முயற்சிகள் எடுத்தாலும் சமுதாயம் என்ன செய்தால் நல்லது என சிந்திக்க வேண்டும். அதாவது, மானியம் கொடுக்கும் எலக்ட்ரிக் வாகனங்கள் மீது அக்கறை கொள்வது, காடுகள் சமுதாய நல காடுகள் என புளியமரம் முதல் புங்கை மரம் வரை நடுவது என விவேகத்துடன் நடந்து கொண்டால் பருவநிலை மாற்றம் காணாது இருக்கலாம். இயற்கை வாழ்வியலுக்கு திரும்ப வேண்டும். அனைத்து நீர் வழிகளை திறக்க வேண்டும். அனைத்து நீர் ஆதாரங்களை மீட்டெடுக்க வேண்டும். மூடப்பட்ட ஏரி குளங்கள் மீட்க அனைத்தும் சரியாகும். அதற்குரிய வழிகள் நீக்கப்பட வேண்டும். அனைத்தும் மீட்கப்படும் போது வீணாக கடலில் கலக்கும் நீர் ஏரி குளங்களில் தங்கும். நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்து நிற்கும். மரங்கள் செழிக்கும். வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக 1:4 மரங்கள் நட வேண்டும். அதன் மூலம் வளிமண்டலத்தில் பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். ஏனெனில் காற்றில் உள்ள மாசை சுத்தப்படுத்தி ஆக்சிஜனை அதிகரிக்க செய்பவை தாவரங்கள் மட்டும்தான். நோய்கள் அதிகமாவதும் குறையும். ஃப்ரிட்ஜ் ஏசி பயன்பாட்டை குறைக்கலாம். வாலிப சிங்கங்கள் குறைந்த தூரம் செல்ல வாகனங்களை தவிர்க்கலாம். நடைப்பயிற்சியாகவும் இருக்கும்.

0: நாட்டிற்கும் நல்லது. மரம் நடாவிட்டாலும் பரவாயில்லை. உள்ள மரத்தை வெட்டாமலாவது இருக்கலாம். காருக்குப் பதில் இருசக்கர வாகனத்தையும், இருசக்கர வாகனத்திற்கு பதில் பஸ் போன்ற பொது போக்குவரத்து மற்றும் சைக்கிள் பயன்படுத்தலாம். சுற்றுச்சூழல் கழிவுகள் மற்றும் மாசுபாடு குறைவாகவோ அல்லது இல்லாமலோ எதிர்காலத்தை வடிவமையுங்கள். இயற்கைக்கு நெருக்கமான கிராமப்புறங்களில் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சிறந்த கிராமப்புற உட்கட்டமைப்பு மூலம் ஸ்மார்ட் கிராமங்களை உருவாக்குங்கள். காட்டுத்தீ, வெள்ளம், வறட்சி, வெப்ப அலைகள், சூறாவளி, பனிப்பாறை வெடிப்பு, கடல் மட்ட உயர்வு போன்ற இயற்கை பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும் காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதலை தணித்து விடுங்கள். சூரிய ஒளி மின்சாரத்தை தேவைக்கு உற்பத்தி செய்தும் உபயோகிக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள்.

0: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் 7 மணி ஆயிட்டிருக்கு. வணக்க பரணி நிகழ்ச்சியோட முதல் பகுதிக்கு வந்துட்டோம். நாம உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கவும் தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கவும் வழிகாட்டும் சிறப்பான நேரலை நிகழ்ச்சி தான் தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கூட தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களும் பயனுள்ள ஆலோசனைகள், அனுபவங்கள் மற்றும் வெற்றிக்கான வழிமுறைகளை வழங்கிட்டுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள் மற்றும் ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களோட இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. வாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: அருமை சகோதரர்களே, தொழில் முனைவரே, சிறு வணிகம் தொடங்கி முன்னேற வேண்டும் என்று நினைப்போரே, உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்மளுடைய இந்திய அரசு தொழில் முனைவோருக்கு செய்து வரும் பயிற்சிகள், ஆலோசனைகள், அவர்களுக்கு தேவையான கடனுதவிகள், மானியங்கள், அவர்கள் தயாரிக்கின்ற பொருட்களை விற்பதற்கு உதவிகள் என்று இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மத்திய அரசின் நிறுவனங்களும் அவருடைய கடன் திட்டங்களும் உதவி கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் SVEP, அதாவது கிராமப்புற தொழில் முனைவோர் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில் வழிகாட்டுதல், நிலையான வாழ்வாதாரங்களை உருவாக்க உதவுகின்ற கடனுதவிகள், இப்படி பல்வேறு வகையில் உதவி செய்து வருகிறது. தனிநபர்கள் தொழில் தொடங்க கடன் ₹1 லட்சம் வரையிலும், கிராம குழுக்கள் மூலம் வாங்கும் கடன்களுக்கு 5 லட்சம் வரையிலும் உதவி செய்யப்படுகிறது. சுயஉதவி குழு பெண்கள், அவருடைய குடும்ப நபர்கள், SC ST சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோர், கிராமப்புற கைவினைஞர்கள் இந்த கடனுதவியை பெறலாம். குழுவாக வரும்போது கிராமப்படியில் ஒரு குழுவுக்கு 5 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. முதலில் பயிற்சியும் அதன் பிறகு தேவையான கடனுதவியும் அளிக்கிறார்கள். வட்டார வள மையம், நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவர்களே BDO அலுவலகத்தை போய் அணுகலாம். மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், அவர்களை அணுகலாம். உள்ளூர் சுயஉதவி குழுக்களின் கூட்டமைப்புகளை அணுகினால் அதற்கு இந்த கடனை உதவியை வாங்குவதற்கு வழிகாட்டுவார்கள். அதேபோல்தான் இதனுடைய திட்டத்தினுடைய முழு விவரம், என்னென்ன தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும், கடனுதவி பெற்ற பிறகு என்னென்ன உதவிகள் செய்யப்படும் என்பதை பற்றி முழுமையாக அறிய www.nrlm.gov.in இதில் அனைத்து விவரங்களையும் அறியலாம். இவர்களுடைய அகில இந்திய வழிகாட்டுதல் மையம் HOO ஆக மும்பையில் இருக்கிறது.

0: அவருடைய ஃபோன் நம்பர்.
1: இன்னைக்கு தொழில் தொடங்கும் நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவல்கள், புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கி தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு வந்து நினைவூட்டிகிட்டே இருக்கு இல்லையா. வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை வழங்குறவங்களாக நம்ம வந்து உயரணும். கனவுகளை மட்டும் காணாமல் அதை சாதனைகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்குது. ஆதி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களின் கவனத்திற்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது, agnchn1@gmail.com. agnchn1@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியில் விண்ணப்பங்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம். வணக்க பரணி நிகழ்ச்சி இதோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது. அடங்கமறு திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் சின்மயி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு

0: புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும், இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும், அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும், வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும், அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து

தொடர்ந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: 7:25 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கபரணி நிகழ்ச்சி. அடுத்ததா வணக்கபரணி நிகழ்ச்சியில தமிழை அமுதியை தான் கேட்க போறீங்க. இனிமையும் செழுமையும் பெருமையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழின் சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய வகையில அருமையான நிகழ்ச்சி தமிழை அமுதே ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தமிழோட தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை, வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க பொன்வேலு மயில் அவங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்ல போறாங்க வாங்க கேக்கலாம்.
4: 70 எல்லாம் இலக்கியமாகி விடாது. வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்களை எடுத்துக்கோரும் ஓர் உயர்ந்த இலக்குடனும், எழுதப்படும் மொழியின் இனிமையையும் வளமையையும் வெளிப்படுத்தும் வகையிலும் எழுதப்படுவதுதான் இலக்கியமாகும். அவ்வாறான இலக்கியங்கள் நம் தமிழ் மொழியிலே கொட்டி கிடக்கின்றன. அவ்வாறு வாழ்வியல் அறங்கள் முறிவலையும் தொகுத்து கூற வந்த நீதி நூல்களுள் முதலாவதாகவும் முதன்மையானதாகவும் விளங்குவது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத வாழ்வியல் செய்தி எதுவும் இல்லை எனலாம். அதுபோல ஒரு பொருள் பற்றி கூறும்பொழுது அது பற்றிய முழுமையான செய்திகள் அனைத்தையும் விடுபாடின்றி கூறும் நூல் திருக்குறள். மனிதனின் அறியாமை இருளை போக்கி அவனுக்கு பகுத்தறிவையும் உயர்ந்த ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிப்பது கல்வியாகும். இக்கல்வியின் அவசியம், அதன் பெருமை, அதன் பயன், கற்கும் நெறிமுறைகள் அனைத்தையும் கல்வி அதிகாரத்திலே அமைத்து கூறுகிறார் வள்ளுவர். ஒருவனுக்கு கல்வியை விட சிறந்த செல்வம் ஏதும் இல்லை, அது எக்காலத்தும் அழிவின்றி நிலவிட்டிருக்கின்ற செல்வம் என்பதை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்றார். அச்செல்வத்தை எவ்வகையிலாவது கை கொள்ள வேண்டும் என்பதை வசதி படைத்த செல்வன் முன்னே ஏதுமில்லா வறியவன் போல் எண்ணி கற்க வேண்டும் என்றார். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்று என்று புறநானூறும், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று வெற்றி வேர்க்கையும் பேசுகிறது. உலகம் முழுவதையும் ஒருவனுக்கு சொந்தமாக்கி உலகோர் அனைவரையும் உறவினராக்கும் மாண்புடையது கல்வி என்பார். யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று வியப்பார். இப்பிறவியிலே கற்ற கல்வி வருகின்ற 7 பிறவிகளிலும் துணை நிற்கும் என்பார். ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்று பேசுவார். மறுபிறவி நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இப்படி விளக்கலாம். நம்முடைய செயல்பாடுகள், அறிவுத்திறன், உடற்கூறு அமைப்புகள் எல்லாம் ஜீன் என்னும் நமது மரபணுவில் பதிந்திருக்கும் என்பது இக்கால விஞ்ஞானம் கண்ட உண்மை. ஆகவே இப்பிறவியில் கற்ற கல்வியும் மரபணுக்கள் வழியாக பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்பட்டு பல தலைமுறைகளுக்கும் வந்து உதவி நிற்கும் என்ற செய்தியையும் தருவது வியப்பளிக்கிறது.

0: நமக்கு. இவ்வாறு கல்வியின் சிறப்பை கூறிய வள்ளுவர் அக்கல்வியை கற்கும் நெறிமுறைகளையும் கற்றபின் ஒழுக வேண்டிய நடைமுறைகளையும் இவ்வதிகார முதல் குரலிலே தெளிவுபடுத்தும் பாங்கு எண்ணி எண்ணி மகிழத்தக்கது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது குரல். கற்க வேண்டிய நூல்களை பிழையின்றி ஐயமர கற்க வேண்டும். கற்ற பிறகு அந்த நூல்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நன்னெறியில் வாழ வேண்டும் என்பது தொல் உரை ஆசிரியர்கள் தந்த உரை. ஆனால் சான்றோர் பெருமக்கள் இக்குறளுக்கு தரும் நுட்பமான விளக்கம் கல்வியின் நீண்டு விரிந்த பரப்பையும் கற்கும் நெறிமுறையின் நெடுமையினையும் காட்டி நிற்கும். அதாவது இக்குறளில் முதலிலே வரும் சொல்லான கற்க என்ற சொல்லை குறளின் ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னே வைத்து வாசிக்கும் போது கிடைக்கும் பொருள் விரிவை காணும்போது அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று அவ்வைப்பாட்டி உரைத்தது மிகையல்ல என்பது விளங்கும். இப்போது குரலை அவ்வாறே வாசித்து பொருள் காண்போம். கற்க கற்க பொழுதுபோக்குக்காகவோ கற்றோம் என்ற பெயருக்காகவோ அல்லாமல் கற்க வேண்டும் என்ற ஆவலோடும் உறுதியோடும் கற்பாயாக. கசடர கற்க அவ்வாறு கற்பவற்றை பிழையின்றி கற்பாயாக. கற்பவை கற்க பொழுதுபோக்கை வீணாக்கும் பொழுதை வீணாக்கும் தேவையில்லாததை விட்டுவிட்டு வாழ்விற்கு உறுதி தரும் பொருட்களை பற்றிய செய்திகளை மட்டும் அந்த நூல்களை மட்டும் கற்பாயாக. கற்றபின் கற்க கல்வி என்பது கரையில்லாதது. கற்று முடித்து விட்டோம் என்று எண்ணாமல் கற்றவை தொடர்பானவற்றை மேலும் கற்பாயாக. இன்றைய மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்து பணிக்கு சென்ற பின்னும் அப்பணி தொடர்பான கல்வியை மேலும் மேலும் படித்துக் கொண்டே இருப்பதை இன்றும் காண்கிறோம். நிற்க கற்க கற்றதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு கற்பாயாக. அதற்கு தக கற்க கற்கும் போதே கற்றதை வாழ்வில் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதற்கு தக்கவாறு உன் கல்வி பயில் காலத்தை ஆக்கிக் கொண்டு கற்பாயாக. கல்வி பயிலும் மாணவருக்கு இக்குறளை இவ்வாறு கற்றுக் கொடுப்போமாக. நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு தமிழைய முதல் பகுதியில் தமிழோட இனிமை, இலக்கிய செழுமை, அதோட பெருமைகளை ரொம்ப அழகாக எடுத்துரைத்தாங்க பொன் வேலுமையில் அவங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு. அந்த அமுத தமிழின் இனிமையை இன்னைக்கு மீண்டும் நம்மளை வந்து சுவைக்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழை வளர்ப்போம், தமிழால் உயர்வோம், தமிழோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ரா ரா திரைப்படத்திலிருந்து ஹாரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கிறாங்க, சுர்முகியும் கூடவே இணைந்து பாடியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு உலகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு, தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடிய மொழியாக ஆங்கிலம் இருக்குது இல்லையா. அந்த ஆங்கிலத்தை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஆங்கிலம் அறிவோம். புதிய சொற்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோட உங்களுக்கு உங்களுடைய ஆங்கில அறிவையும் மேம்படுத்த இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே வழிகாட்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோம். தினமும் ஒரு புதிய சொல்ல கற்போம், தன்னம்பிக்கையோடு ஆங்கிலம் பேச பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்காக வழங்கிட்டே இருக்கிறாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். அவங்கள்ட்ட இன்றைக்கி என்ன நமக்காண்டி கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க கே கே தாமஸ் சார், இன்னைக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறீங்க?
1: ஆங்கிலம் அறிவோம். வெரி குட் மார்னிங் டு எவரிபடி. லெட்ஸ் நோ இங்கிலீஷ் டுடே ஆல்சோ. ஐ கைண்ட்லி வெல்கம் த லிசனர்ஸ் ஃபார் த ப்ரோக்ராம் லெட்ஸ் நோ இங்கிலீஷ். மிகவும் சிறப்பாக சில நாட்களாக இந்த நிகழ்ச்சியில் நாம் வளம் வந்து வருகிறோம். மிக்க மகிழ்ச்சி. நான் இன்று குழப்பமான வார்த்தைகள், அதாவது கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் அப்படி என்ற வரிசையில் ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதிகமாக தெரிந்த ஒரு வார்த்தைகள் தான் அது. ஆனால் பிரின்சிபல், பிரின்சிபல், பிரின்சிபிள், அதாவது பிரின்சிபல் என்பதற்கு இரண்டு அல்லது மூன்று அர்த்தங்கள் வருகிறது. நன்றாக தெரிந்தது எல்லாருக்கும் பிரின்சிபால், அதான் அந்த பிரின்சிபால் என்று சொல்லக்கூடாது. அதான் கல்லூரி முதல்வர், நான் பிரின்சிபாலை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஏஎல் வந்து பால், பால் கிடையாது. ஏன்னா அதிகமாக அந்த ஒரு பெரிய நெடிலை சேர்த்து சொல்லக்கூடாது. பிரின்சிபால், அதாவது பிரின்சிபால் என்றால் முதல்வர். பாருங்க, அதே பிரின்சிபாலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது நம்ம அந்த அசல் சொல்லுவோம் பாத்தீங்களா, வங்கியில போடுவோம்ல, வங்கியில பணம் போடுறதுக்கு, அதுக்கும் இதே ஸ்பெல்லிங், இதே வேர்டு தான். அதாவது பிரின்சிபல் தான் அதுக்கும் அசலுக்கும். அதனால பிரின்சிபல்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். அப்புறம் முதன்மையான அதாவது மூன்றாவது ஒரு அர்த்தம், அது அதிகம் நமக்கு பயன்பாடு இருக்காது. இந்த ரெண்டும் தான் அடிக்கடி தெரியும். அதாவது ஐ மெட் த மை பிரின்சிபல்.

0: பிரின்சிபல்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், அப்புறம் முதன்மையான மூன்றாவது ஒரு அர்த்தம், அது அதிகம் நமக்கு பயன்பாடு இருக்கு. இந்த ரெண்டும் தான் அடிக்கடி தெரியும். அதாவது ஐ மெட் மை பிரின்சிபல் இஸ் வெரி கைண்ட் மேன், மிகவும் அன்பானவர் என்னுடைய முதல்வர் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி அந்த அசல் சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது அந்த வட்டி கணக்கிடுறதுக்கு பிஎன்ஆர் பை 100ங்கிறது எல்லாருக்கும் ஓரளவு படித்தவர்களுக்கு தெரியும். அந்த பி வந்து இந்த அசல் தான், அந்த பிரின்சிபல் அது அதை வைத்து தான் கணக்கிடுவார்கள். அதனால் பிரின்சிபால் என்பது பிரின்சிபால் என்று சொல்லாமல் பிரின்சிபல் என்று சொல்லுவோம். அடுத்து இதிலே இன்னொரு குழப்பமான இன்னொரு வார்த்தை இருக்கிறது, பிரின்சிபி, அது பிஏஎல்னு அது முடிந்தது, இது பிஎல்இ. அந்த பிஎல்இ முடிந்ததுக்கு வந்து கோட்பாடு, அதாவது அதாவது ஈல முடிஞ்சா எழுத்து எழுது அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிடலாம், ஏல முடிஞ்சா அப்படியே நிக்குங்கிற மாதிரி ஸ்டேஷனரி நிலையான அப்படிங்கிற அர்த்தத்துல நினைச்சுக்கிடலாம். ஸோ அப்படி இந்த சிக்கலான வார்த்தைகள்ல இந்த நாலு வார்த்தைகளும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு அடுத்தபடியாக நேத்து உள்ளதுடைய தொடர்ச்சி தான் சொல்லலான் இருக்கேன். அதாவது இந்த ஆர்டிகிள் சில சில எக்ஸெப்ஷன் இருக்கு, விதி விலக்கு. ஏ ஆன் சிலதுக்கு ஏ வந்ததுக்கு ஆன் வரும், ஆன் வந்ததுக்கு ஏ வரும், மாற்றி மாற்றி தான் வரும். குறிப்பா நான் முதல் வரி என்ன சொல்லலாம்னு விரும்புறேன்னா, ப்ளீஸ் கிவ் மீ ஏ ஒன் ருபி காயின், ஏ ஒன் ருபி, ஒன் ருபி. அதான் அந்த ஓ எழுத்து இருந்தாலும் அந்த சத்தம் வந்து வவ்வல் சவுண்ட் இல்லையா அதுல, அதனால ஏ தான் போடணுமா, ஆன் போடக்கூடாதான். அதனால ஏ ஒன் ருபி காயின். அதே மாதிரி மோகன் ஸ்டடீடு இன் ஏ யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டிங்கிறது யூங்கிற எழுத்து இருக்கு, ஏஐஓயு கூட தானே சேருது, வவ்வல்ல தானே இருக்கு, அது கான்சனன்ட் கிடையாத கான்சனன்ட் கிடையாத மெய் எழுத்து கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா அது வந்து யூ சத்தத்துல வருதான், அதனால அதுக்கும் ஏ யூனிவர்சிட்டி. மோகன் இஸ் ஸ்டடிங் இன் ஏ யூனிவர்சிட்டி, மோகன் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற பொருள் தான் வருது. அதே மாதிரி அதே சமயத்துல ஆன் வந்து மாத்தி வரும் கான்சனன்ட்ல, அதுவும் ஒரு எம்ஏ, மை ஃப்ரெண்ட் இஸ் ஆன் எம்ஏ கிராஜுவேட் பாத்தீங்களா, அதுலயும் ஆன் வரும் மாத்தி. அதான் நேற்று கூட நான் சொன்னேன் ஆனஸ்டுக்கு அப்படிதான் வரும், ஆன் ஆனஸ்ட் மேன். குமார் இஸ் ஆன் ஆனஸ்ட் மேன், ஹெய்த் சவுண்டில் இருக்கு, ஹெய்த் எழுத்துல இருக்கு, ஆனா வவ்வல் சவுண்டில் இருக்குதான். அதை இதெல்லாம் நமக்கு வந்து அந்த பேச்சு வழக்கு அந்த அளவுக்கு அவசியம் இல்லட்டாலும் ஓரளவு கல்வி தொடர்புடையவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை லேச என்னோட இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதனால யூஸ்ஃபுல்லும் அதே மாதிரி தான், இட் இஸ் ஏ யூஸ்ஃபுல் திங். அதாவது ஒரு ஏ யூஸ்ஃபுல்னு வருது பார்த்தீங்களா, அதில் யூ எழுத்து இருக்கு ஆனால் அதுக்கு ஏ தான் வருது. இப்படி சில விதிவிலக்கு சில ஆர்டிக்கல்ல வவ்வல்ல இருக்கும், அதனால அதை முடிஞ்ச அளவு கவனிச்சுக்கிடுவோம். நிறைவாக என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, ரெண்டு ப்ராவர்ப் சொல்லலான் இருக்கேன். முதல் ப்ராவர்ப் பாருங்க, எ ட்ரிக் இஸ் பென்ட் ஆஸ் எ ட்ரிக் இஸ் பென்ட் ஸோ the tree is inclined, as the trick is bent so the tree is inclined. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா. அப்புறம் இன்னொரு proverb பாருங்க, the journey of 1,000 miles, the journey of a 1,000 miles begins with a single step, the journey of a 1,000 miles begins with a single step. அதாவது 1,000 mile பயண தொலைவு ஒரு முதல் அடியில் துவங்குகிறது. ஆங்கிலம் அறிவோம், அகிலம் வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாய் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இன்றைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வழங்கினாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் வந்து அந்த கற்றுக்கிற விஷயம் வந்து நடக்காது இல்லையா, ஆனால் தினமும் நம்ம கொஞ்ச நேரம் ஒதுக்கி தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசுகிறது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது, எழுதுறதும் ரொம்பவே எழுதி எளிமையாக ஆயிரும். தவறு செய்ய தயங்கக்கூடாது, முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்ல கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு புதிய முன்னேற்றத்தை அடைவோம்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்தோணி தாசன் பாடியிருக்கிறாங்க ஜிகிர் தண்டா திரைப்படத்தில் இருந்து பாடல். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம், காய்கறி பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்கு விற்குது. கிலோ ஒன்றுக்கு நாங்கள் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 44 ரூபாயிலையும் 42 ரூபாயிலையும் கிடைக்குது. கத்திரிக்காய் 58 ரூபாயில் கிடைக்குது. வெண்டைக்காய் 35 ரூபாயில் இருக்குது, 30 ரூபாயில் கிடைக்குது. பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாயில் கிடைக்குது. பாகற்காய் 55 ரூபாயில் கிடைக்குது. முருங்கைக்காய் 95 ரூபாய். பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாயில் கிடைக்குது. சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய். கோவைக்காய் 75 ரூபாய். தேங்காய் 48 ரூபாய். வாழைக்காய் 30 ரூபாய். வாழைப்பூ 15 ரூபாயிலையும் 12 ரூபாயிலையும் கிடைக்குது. இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாயில் கிடைக்குது. முள்ளங்கி 35 ரூபாய். உருளைக்கிழங்கு 26 ரூபாய். கேரட் 68 ரூபாயில் கிடைக்குது. சௌசௌ கிலோ ஒன்றுக்கு 34 ரூபாயில் கிடைக்குது. முட்டைக்கோஸ் கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாய். பீட்ரூட் 34 ரூபாய். பச்சை மிளகாய் 85 ரூபாய். வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயில் கிடைக்குது. கிழங்கு வகையில் சேம்பு 50 ரூபாயில் கிடைக்குது. சென்னை கிழங்கு 30 ரூபாய். சீனி கிழங்கு 30 ரூபாய். கருணைக்கிழங்கு 100 ரூபாய். பழ வகைகளில் வாழை

பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது, நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது, எலுமிச்சை பழம் வந்து 45 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 240 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், நெல்லிக்காய் 45 ரூபாய், சாத்துக்குடி 120 ரூபாய், சீதாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாயில் கிடைக்குது, ஆரஞ்சு பழம் 120 ரூபாயில் கிடைக்குது, மாம்பழம் 60 ரூபாயில் இருக்குது, 70 ரூபாயில் கிடைக்குது. காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, சித் ஸ்ரீராம் பாடியிருக்க பாடல் வந்துட்டு இருக்கு, எனை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலி 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து. நிகழ்ச்சியில் நிறைவான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாதம் ஒரு முறை வந்து நடத்திட்டுருக்கிறாங்க. இந்த மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு காலையில் 10:30 மணி அளவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் 474 குலவணிகர்புரம் திருவனந்தபுரம் சாலை பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் வச்சு நடைபெற இருக்குது. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பம் எடுக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க வந்து உங்களுடைய கல்வி சான்று இதர சான்றுகளோட பங்கேற்று நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். இந்த முகாமில் பணி நியமனம் பெறக்கூடிய பதிவுதாரர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாமில் கலந்துக்க விருப்பம் இருக்கக்கூடிய வேலை நாடுநர்கள், பங்கேற்க விருப்பம் உள்ள தனியார் நிறுவனங்கள் www.tnprivatejobs.tn.gov.in இந்த இணையத்தில் உங்களுடைய விவரங்களை நீங்கள் பதிவு செய்யணும். வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெறதுக்கு முகாமில் கலந்துக்கிற நிறுவனங்கள் குறித்து அறிந்து கொள்றதுக்கு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் நீங்கள் இணைந்து பயன்பெற்றுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் வேலைவாய்ப்பு பயிற்சி துறையோட www.tamilnadukareerservices.tn.gov.in இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சு எல்லா போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை நீங்கள் இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கென் கருணாஸ் வரிகளில் அவரே பாடியிருக்கிறாரு. பாடல் வந்துட்டே இருக்குது. யூத் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு எழுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவிலை குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில். இன்னைக்கு வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக ஐ முருகேசன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அசையா சொத்துக்களை கிரயம் செய்வதற்கு முன்னர் கவனிக்க வேண்டிய சங்கதிகள் என்ன அப்படின்னு நினைத்து பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு காற்றலைகளில் உலாவர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைஞ்சிருங்க.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அசையா சொத்துக்களை கிரயம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். சில கிரய ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் என்று எழுதியிருப்பார்கள். இதில் ஸ்தாவர சொத்துக்கள் என்றால் அசையா சொத்துக்கள் என்றும், ஜங்கம சொத்து என்றால் அசையும் சொத்து என்றும் பொருள்படும். நிறைய பேர் அது என்ன சொத்து அப்படின்னு கூட தெரியாமலே இருந்துருவாங்க. 15/4/2001

0: கைதிக்கு முன்பு வரை கிரய ஆவணத்தில் கிரயம் கொடுப்பவர் மட்டுமே கைது கையெழுத்து செய்தால் போதும், கிரயம் வாங்குபவர் கையொப்பம் செய்ய தேவையில்லை என்ற நிலைதான் இருந்தது. பதிவுத்துறை 23/3/2001 கொண்டு வந்த தீர்மானத்தின்படி கிரயம் கொடுப்பவரும் கிரயம் வாங்குபவரும் கிரய ஆவணத்தில் கட்டாயம் கையொப்பம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவு 14/4/2001 முதல் அமலுக்கு வந்தது. கிரய ஆவணத்தில் தற்போது கிரயம் கொடுப்பவரும் கிரய வாங்குபவரும் கையொப்பமிடுதல் அவசியம். ஒருவேளை நீங்கள் பழைய ஆவணங்களை பார்க்கும்போது வாங்குறவர் கையொப்பமிடலையே, அதனால் இந்த ஆவணத்தின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாது. அதேபோன்று 1/7/2006 முதல் கிரய பத்திரத்தில் விற்பவர் மற்றும் வாங்குபவரின் புகைப்படங்களை ஒட்டும் முறையை அரசு நடைமுறைப்படுத்தியது. அதற்கு முன்னர் வந்து கிரய ஆவணங்களில் வந்து விற்பவர் வாங்குபவருடைய புகைப்படங்கள் அதில் இடம்பெறாது இருக்காது. இந்த ஒரு கிரய பத்திரத்தில் ஒரு பக்கத்தில் மட்டுமே ஆவணத்தணப்பினர்கள் வந்து எழுதணும். அதாவது முத்திரைத்தாள்னு பார்க்கும்போது அதில் ஒரு பக்கத்தில் ஃப்ரண்டில் மட்டும்தான் எழுத வேண்டும். பின்பக்கம் வந்து சார்பதிவாளர் வந்து அவர்களுடைய பதிவு விவரங்களை அதில் பதிவு செய்வார். ஒரு ஆவணத்தின் கிரய எண்ணை அது எந்த ஆவணமாக இருந்தாலும் முதல் முத்திரைத்தாளின் பின்பக்கத்தில் அதில் வந்து அந்த ஆவண எண் அதில் தான் சார்பதிவாளரால் பதிவு செய்யப்படும். கிரயம் பதிவு செய்யப்படும் சொத்தின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் கிரய ஆவண தரப்பினர்கள் வருமான வரித்துறையால் வழங்கப்பட்டுள்ள பான் கார்டை நகலை இணைக்க வேண்டும். பான் கார்டு இல்லாத நிலையில் படிவம் 60 சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும். உடல்நிலை சரியில்லாதவர்கள், மிகவும் வயதானவர்கள், பொது இடங்கள் மற்றும் நீதிமன்றங்களில் நேரில் வருவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள், சிறைச்சாலையில் இருப்பவர்கள், சமுதாய வழக்கத்தின்படி பொது இடங்களில் நேரில் தோன்றுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்ட பெண்கள் ஆகியோருக்காக சார்பதிவாளர் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து ஆவணம் பதிவு செய்யலாம். அதற்கான கட்டணம் செலுத்தி அதற்கான நேரம் ஒதுக்கி ஆவணப்பதிவு நடைமுறைப்படுத்தப்படும். ஒரு கிரய ஆவணத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சொத்தை ஏமாற்றி வாங்கிவிட்டதாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சொத்தை விற்றவர் விற்பனை ஆவணத்தை ரத்து செய்ய முடியாது. ஒருவேளை ரத்து செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த கிரய பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டி தீர்ப்பாணை பெற்றால் மட்டுமே ரத்து செய்ய முடியும். இப்போ நோபல் ஜான் எதிர் கேரள அரசு என்ற வழக்கில் கேரளா உயர்நீதிமன்றம் ஒரு சொத்தை விற்பனை செய்த பிறகு விற்பனை செய்தவர் அந்த சொத்தின் மீது உள்ள உரிமையை இழந்து விடுகிறார். எனவே விற்பனை செய்த பிறகு அந்த விற்பனை பத்திரத்தை ரத்து செய்வதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. ஆகவே விற்பனை பத்திரத்தை விற்பனை செய்தவரால் ரத்து செய்ய முடியாது. அவ்வாறு சொத்தை விற்றவர் ரத்து செய்ய முயன்றால் விற்ற சொத்தை மீண்டும் அவருக்கே விற்பதற்கு சமமாகும். அதனால் சார்பதிவாளர் விற்பனை ரத்து செய்யும் ரத்து பத்திரத்தை பதிவு செய்ய முடியாது என்று அந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு ஆவணத்தை பதிவு செய்த சார்பதிவாளர் அதே ஆவணத்தை ரத்து செய்யக்கூடாது. ஆவணம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிந்த தரப்பினர் பதிவு சட்டம் 1908(72) மாவட்ட பதிவாளருக்கு புகார் செய்து அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட பின்னரே மாவட்ட பதிவாளர் உத்தரவின் அடிப்படையில் ரத்து செய்ய முடியும். அதேபோன்று இன்னொரு விஷயம் என்னென்னா, பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை தீர்வையிலிருந்து சில விலக்குகள் இருக்குது. அது என்னென்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை 23/1/2004 வெளியிட்டுள்ள அரசாணை எண் 15 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தில் உள்ள பெண்கள் முதன் முதலாக அசையா சொத்தை கிரயம் செய்யும்போது 75% முத்திரை தீர்வையில் இருந்தும் 75% பதிவு கட்டணத்திலிருந்தும் விலக்களிக்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழக அரசு அரசாணை நிலை எண் 129 மூலம் இந்த சலுகையை முற்றிலுமாக மாற்றி 100% சலுகை வழங்கி ஆணையிட்டுள்ளது. இந்த சலுகை 19/7/2010 முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஆகவே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து இந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் முதன் முதலாக சொத்து வாங்கும் பொழுது முத்திரைத்தாளும் தேவையில்லை, பதிவு கட்டணமும் தேவையில்லை என்ற ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை இந்த பதிவுத்துறையில் இருக்கிறது என்பது நிறைய பேர்களுக்கு தெரியாமல் தான் இருந்து வருகிறது. மற்றொரு பதிவில் நாம் இன்னும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: அசையா சொத்துக்களை கிரயம் செய்வதற்கு முன்னர் கவனிக்க வேண்டிய சங்கதிகள் குறித்து பேசின ஐயா ஐ முருகேசன் அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 தொடங்குவது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரத்தை சேர்ந்த சி சக்திவேல் அவர்கள்.
2: இந்திய இசையில் அமைந்துள்ள தாளங்களின் வகைகள் நுணுக்கமானவை. தாளம் என்பது உருப்படி வகைகளுக்கு முதுகெலும்பை போன்றது. கடிகாரத்தின் முள் எப்படி கால பிரமாணத்துடன் சுற்றி வருகிறதோ அப்படி ஒவ்வொரு எண்ணிக்கையும் கால அளவுகளுடன் கூடினது தாளம். இந்திய இசையில் தாளங்களை 7 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. துருவதாளம், மட்டயதாளம், ரூபகதாளம், ஜம்பதாளம், திரிபுடதாளம், அடதாளம், ஏகதாளம். இந்த 7 தாளங்களுக்கும் அங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லகு, திருதம், அனுதிருதம். இந்த அங்கங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக லகுவிற்கு 1 என்றும், திருதத்திற்கு 0 என்றும், அனுதிருத்தத்திற்கு U என்றும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த லகு என்பது நாம் கையை தட்டி விரல்களால் எண்ண வேண்டும். திருதம் என்பது கையை தட்டி திருப்ப வேண்டும். அனுதிருதம் என்பது கையை தட்ட வேண்டும். இந்த தாளங்களை அக்ஷரங்களாக புரிந்து கொள்வதற்கு 5 வகையான ஜாதிகளை வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாதி என்பது பிரிவு. திஸ்ர ஜாதி 3 அக்ஷரம், சதுஸ்ர ஜாதி 4 அக்ஷரம், கண்ட ஜாதி 5 அக்ஷரம், மிஸ்ர ஜாதி 7 அக்ஷரம், சங்கீர்ண ஜாதி 9 அக்ஷரம், திருத்தத்திற்கு 2 அக்ஷரம், அனுதிருத்தத்திற்கு 1 அக்ஷரம். இந்த 7 தாளத்தையும் 5 ஜாதியையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கினால் நமக்கு கிடைக்கக்கூடியது 35 தாளங்கள். இந்த 35 தாளங்களிலும் அலங்காரங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அலங்காரம் என்பது பாடுகின்ற சுரத்தை சுரஸ்தானத்துடன் தெளிவாகவும், தாளத்தை அக்ஷர காலங்களில் புரிந்து பாடுவதற்காகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலங்காரங்களை நாம் பாடும்பொழுது விளம்பகாலம், மத்தியம காலம், துரித காலம் இந்த முறைப்படி நாம் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த 35 தாளங்களுக்கும் ஒவ்வொரு தாளத்திற்கும் அக்ஷரங்கள் மாறுபடும். இந்த அக்ஷரங்களை கணக்கிடுவதற்கு தாளத்தின் அங்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதியின் அக்ஷரங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சதுஸ்ர ஜாதி துருவ தாளத்தை எடுத்துக்கொண்டால் சதுஸ்ர ஜாதி 4 அக்ஷரங்கள். துருவ தாளத்திற்கு தாளத்தினுடைய அங்கங்கள் லகு, திருதம், லகு, லகு. இந்த சதுஸ்ர ஜாதியை எடுத்துக்கொண்டு துருவ தாளத்துடன் இணைக்கும் போது இந்த லகுவிற்கு வரக்கூடிய அக்ஷரங்கள் 4. காரணம், சதுஸ்வர ஜாதி 4 என்பதனால் இந்த லகு சதுஸ்வர லகு, திருதம் சதுஸ்வர லகு, சதுஸ்வர லகு ஆக மொத்தம் 14 சுரங்கள் வரும். இதில் இந்த சதுஸ்வர ஜாதி துருவ தாளத்திற்கு ஒரு தாள வட்டத்திற்கு 14 அக்ஷரங்கள் வரும். இந்த 35 தாளங்களையும் தாள சக்கரங்களாக வடிவமைக்கப்பட்டு அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி ஸ்ரீ காந்திமதி அம்பாள் திருக்கோ

0: கோவிலில் முருகனுடைய சன்னதியில் பதிக்கப்பட்டிருப்பதை நாம் அவசியம் சென்று காண வேண்டும்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. இப்படி அமரும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன்.
0: என்னமனா அது?
1: இனி ஒரு நிமிடம் கூட நான் சும்மா இருக்க போவதில்லை.
0: என்னமனா கூறுகிறீர்கள்? தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் சும்மா இருப்பதுதானே தங்களது ஆஸ்தான வேலை. சும்மா இருப்பது எப்படி என்று தாங்கள் ஒரு புத்தகமே எழுதலாமே. இப்படிப்பட்ட தாங்களா இதை கூறுகிறீர்கள்?
1: சும்மா இருந்தால் எடுக்க தோண்டுகிறது செல்லை, செல்லை எடுத்தாலே ஏற்படுகிறது பெரும் தொல்லை. அதனால் இனி நான் சும்மா இருக்க போவதே இல்லை.
2: ஆஹா, தத்துவம் நம்பர் 1001.
0: மன்னா, அப்படி என்றால் சும்மா இல்லாமல் தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
1: அந்த நேரம் எல்லாம் நான் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க போகிறேன்.
0: என்ன, சாப்பிட்டுக் கொண்டேவா?
1: வாயை மூடும், உள்ளே ஈ நுழைந்து விட போகிறது. அரண்மனையில் இருக்கவே இருக்கிறார்கள் அரண்மனை சமையல்காரர்கள். இட்லி தோசை வடை என விதவிதமாக ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம் அல்லவா? நேரத்தை வீணாக்க கூடாது மந்திரியாரே.
0: சும்மா இருக்க போவதில் மன்னர் கூறும் போதே நான் அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஏதோ நல்லது செய்ய போகிறார் என்று ஒரு நிமிடம் ஒரு வீர வசனத்தை நம்பி நான் தான் ஏமாந்து விட்டேன். ஏன் மன்னா, ஏதோ மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை கூறுவீர்கள் என்று பார்த்தால் ஏதோ இட்லி சாம்பார் வெளிநாட்டில் இவற்றுக்கெல்லாம் பெயரை மாற்றி இருக்கிறார்கள். அந்த தகவல் தங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன்.
1: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? இட்லி தோசையின் பெயர்களை மாற்றி விட்டார்களா? என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? இவையெல்லாம் நமது பாரம்பரிய உணவுகள். உலகின் எந்த நாட்டிற்கு போனாலும் இட்லி இட்லி தான், தோசை தோசை தான், வடை வடை தான்,
0: சட்னி சட்னி தான், சாம்பார் சாம்பார் தான். அட என்ன மன்னா, நான் உண்மைதானே கூறிக்கொண்டிருக்கிறேன்? உலகம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே மன்னா.
1: உண்மையிலே இட்லி தோசையின் பெயர்களை மாற்றி விட்டார்களா? அப்படி என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? எங்கு வைத்திருக்கிறார்கள்? ஏன் வைத்திருக்கிறார்கள்?
0: அமெரிக்காவின் பிரபலமான உணவான பீட்சாவை உலகில் எந்த நாட்டிற்கு போனாலும் அதை பீட்சா என்று தானே அழைக்கிறார்கள். அதுபோல நமது பாரம்பரிய உணவான இட்லி தோசைகளை உலகின் எந்த இடத்திற்கு சென்றாலும் இட்லி தோசை என்று தானே அழைக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவின் சியாச்சின் நகரில் உள்ள ஒரு உணவு விடுதியில் தான் இட்லி தோசையின் பெயர்களை மாற்றி இருக்கிறார்கள் மன்னா. நமது சாம்பார் வடைக்கு டங் டோனட் டிலைட் என்று பெயரை மாற்றி விட்டார்கள்.
1: என்ன, டங் டோனட் டிலைட்டா? பெரிய சாம்பார் வடை கூட வாயில் நுழைந்து விடும் போல இருக்கிறது. இந்த பெயர் வாயில் நுழையவே இல்லையே.
0: அது மட்டுமல்ல மன்னா, ஒரு சாம்பார் வடையின் விலை 1325 ரூபாய் இந்திய மதிப்பில்.
1: என்ன, அவ்வளவு விலையா? இவ்வளவு பணத்திற்கு நான் ஒரு மாதம் முழுக்க சாம்பார் வடை வாங்கி சாப்பிடுவேனே.
0: இது மட்டுமல்ல மன்னா, இட்லியின் பெயரை டங் ரைஸ் கேக் என்றும் சாதாரண தோசைக்கு நேக்கட் கிரிப் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள்.
1: அப்படி என்றால் மசாலா தோசைக்கு
0: மசாலா தோசைக்கு பொட்டாட்டோ கிரிப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் மன்னா.
1: இப்படி பாரம்பரிய உணவுகளின் பெயர்களை மாற்றி இருக்கிறார்களே.
0: எல்லாம் வியாபார யுக்திக்கு தான் மன்னா. வியாபாரம் ஜெகஜோராக களை கட்டி இருக்கிறது. உலகத்தில் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மன்னர் காலையில் எழுந்தவுடன் நேராக அரசவைக்கு வந்துவிடுகிறீர்கள்.
1: என்ன மந்திரியாரி, என்னை இப்படி கூறிவிட்டீர்கள்? என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இப்போது பாருங்கள் எனது அறிவை. நானும் நமது உணவு ஒன்றிற்கு புதிய பெயரை வைத்திருக்கிறேன். நான் கூறுகிறேன், அது என்னவென்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். சால்ட் மேங்கோ ட்ரீ.
0: சால்ட் மேங்கோ ட்ரீயா? சால்ட் மேங்கோ ட்ரீ, ஒன்றுமே புரியவில்லையே மன்னா.
1: சால்ட் என்றால் உப்பு, மேங்கோ ட்ரீ என்றால் மா. இப்போது இரண்டையும் சேர்த்து உப்பு பிளஸ் மா, உப்பு மா.
0: ஐயோ, இந்த மன்னரிடம் வேலைக்கு சேர்ந்ததே தப்புமா. இன்றைய குறுஞ்செய்தி.
3: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: ஒலித்த பாடல் அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திற்காக. அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உறவுகள்கிட்ட எதிர்பார்க்கறது சரியா தவறா அப்படின் தான் பேச இருக்கிறோம். தோழிகள் அழைக்க வேண்டிய எண் 04-22-256-11-32 மற்றும் 04-22-256-11-33 என்ற எண்ணுக்கு எல்லாருமே அழைத்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் 9:02 உறவுகளிடம் எதிர்பார்ப்பது சரியா தவறா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.

0: சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
1: இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டியை ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் விடியல. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சுக்கிறான், விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதிலேருந்து என்ன தெரியுது, தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா, முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும்
0: அப்படின்னார். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில் பருவா சைபா சொரியா திரங்கா சைபா
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

8:54. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரை இசை நிகழ்ச்சியில். திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் உதயம் NH4.

0: प्रतिशत तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில உறவுகளுடன் எதிர்பார்ப்பது, உறவுகளிடம் எதிர்பார்ப்பது சரியா தவறா அப்படிங்கிற தலைப்புல தான் பேசியிருக்கிறீங்க. 10:02 மனமுருந்த நிகழ்ச்சியும், 11:02 மணித்திராட நிகழ்ச்சியும் இடம்பெறும். தொடர்வது செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு செய்தார். கோயம்புத்தூரில் புதிய உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூடையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சி தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட உடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாய், வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்? இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறேன்னா உங்கள் சுட்டி பஞ்சோனா. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பு என்ன அப்படின்னா, உறவுகள்கிட்ட எதிர்பார்க்கறது சரியா தப்பா அப்படிங்கிறது தான். நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்கள நம்மளை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி தானே? நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது தேவைப்படுற நேரத்தில் நமக்கு துணையாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம். நம்மளோட மகிழ்ச்சியிலையும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா, நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்கறது வந்து

0: இயல்பானது தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போச்சு அப்படின்னா அதை விட ஏமாற்றமும் வருத்தமும் எதுலேயுமே இருக்காது. அவ்வளவு ஏமாற்றமும் வருத்தமும் இருக்கும். அப்படின்னா உறவுகள்கிட்ட எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும், அவங்கக்கிட்ட லிமிட் இருக்கா, அன்பும் அக்கறையும் எதிர்பார்க்கறது சரிதானா, அவங்க நம்ம விருப்பப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியா தப்பா, அதாவது இன்னும் சரியாக சொல்லணும்னா உறவுகள்கிட்ட எதிர்பார்க்கறது சரியா தப்பா. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிருங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்குள்ள அழைக்க வேண்டிய எண் 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்கள். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
1: வணக்கம் மேம், முத்துச்செல்வம் கேடிசி.
0: கேடிசி நகர்லேருந்து யாருமா?
1: முத்துச்செல்வம்.
0: முத்துச்செல்வம் அம்மா சொல்லுங்க.
1: ஒருவேளை கிடைக்காட்டி விட்டுறணும், அதனால ஒண்ணு இல்ல. இப்ப இல்லாட்டி என்ன, நம்ம உறவு,
0: நம்ம உறவு
1: அப்படின்னு அந்த பாசத்தை நம்ம எப்போது மாதிரி இருக்கணும்.
0: நன்றி நன்றி, அன்பு அள்ளி கொடுங்க, கிடைக்கிறது கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். அடுத்த நெய்யர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமசிவானந்த் நலம் நலம்.
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: அதான் எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாத்தையுமே இருக்கும், ஆனா அதே சமயத்துல உறவுகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதிர்பார்த்தது நடக்கலன்னா அது என்ன சூழ்நிலை, அதையும் நம்ம பாக்கணும்ல. அவங்களுடைய வர முடியாததுக்கு காரணம் என்னவா இருக்கும், அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போதுதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதை புரிஞ்சோம்னா நம்ம அந்த எதிர்பார்ப்புகளை கரிஞ்சு
0: நம்மளோட சைடு மட்டும் இல்லாம அவங்களோட சைடு யோசிக்கணும்னு சொல்றீங்க.
2: ஆமா, யோசிச்சு பாக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா, நான் எதையுமே மத்தவங்க எனக்கு செய்யணும், மத்தவங்கிட்ட எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா இயற்கைகள்கிட்டதான் இருக்கும்,
0: இயற்கைகள்கிட்டதான் இருக்கும்.
2: நல்ல மழை பெய்யணும், நல்ல டயத்துக்கு வெயில் அடிக்கணும், இந்த மாதிரி இதை எதிர்பார்ப்பேன். மித்தபடி உறவுகள்கிட்டயோ நட்புகள்கிட்டயோ எதிரையும் அவங்க செய்யணும், நம்ம எல்லாத்துக்குமே வரணும், நம்ம பேருக்கும் அவங்க வரணும், நம்ம இதை செஞ்சிருக்கோம் அவங்க நமக்கு செய்யணும், இந்த எதிர்பார்ப்புகள் வந்து கண்டிப்பா என்கிட்ட வந்து இருக்காது.
0: நன்றி நன்றி
2: நன்றிமா நன்றி.
0: எதிர்பார்த்தேன் உன்னிடமல்ல இயற்கையிடம் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க.
3: அதாவது உறவுகள்கிட்ட வந்து நல்லா பழகுவாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்க கிட்ட ஒரு பொண்ணா இருக்கும், நம்ம கிட்ட ஒரு பையன் இருப்பாங்க. நம்ம எது கேட்டாலும் நம்மளுக்கு நம்மளுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம போய் அந்த பொண்ணை நம்ம நம்ம பையனுக்கு எல்லாம் நம்ம நீங்க பொண்ணு கூட எதிர்பார்த்து போய் கேட்பாங்க. என்ன அவங்க கொடுப்பாங்கிறது என்ன நிச்சயம், அது அவங்களோட இஷ்டம் தானே. அவங்க படிக்கிறதுக்கு இருப்பாங்க, இல்ல வேற இடத்துல எங்கேயாவது முடிவு பண்ணிருப்பாங்க. அதை எதிர்பார்க்காம இவங்க போய் கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப மனசு கஷ்டப்படும், பகை வந்துடும். அதனாலதான் சொல்றேன், எது எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி எதிர்பார்க்காம உறவுகிட்ட பழகுறதுதான் சரிங்கிறது என்னோட கருத்து.
0: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை.
3: நன்றி.
0: எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும் வாழ்க்கையில. நிகழ்ச்சியில் ஒழுக்கி இருக்கக்கூடிய பாடல் காதல் சடுகுடு திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் தேவா இசை, ஹரிஹரன் குரலில் தேவா இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருக்கேன்.

0: நேரம் 9:13. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உறவுகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது சரியா தப்பா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். இன்றைக்கு அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கலில் ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறோமா?
0: சொல்லுங்க.
1: உறவுகளிடம் எதிர்பார்ப்பது சரியா? ஒரு உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவுகள்லாம் எதிர்பார்க்க கூடாதுமா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க உறவுகள் அவ்வளவுமே எதிர்பார்க்கிற அளவுக்கு நமக்கு உதவிகள் செய்யறாங்க.

0: நாங்களும் பிறருக்கு உதவி செய்யறோம். அதாவது இந்த மாதிரி இருக்கணும், எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ அல்லது நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ சில பிரச்சனைகளுக்கு பணம் தேவையோ அல்லது உதவி ஏதாவது தேவைன்னா உண்மையிலேயே உறவுகள் இப்படி ஒரு உறவுகள் இருக்குதுமா? என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய உறவுகள் தான் ரொம்ப அவங்க என்ன மாதிரி சொத்த தங்கங்களா இருக்காங்க. இந்த மாதிரி உறவுகள் எல்லாத்துக்கும் வேணும். அப்பதான் நம்ம ஒரு வளம் பெற முடியும். ஒரு உதவிங்கிறத ஒரு நம்ம நன்மையான ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கணுமானா உறவுகளுடைய கை இருந்தா தாமா அதை கை கொடுத்து தீக்கி விடுற அளவுக்கு இருக்கும். உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த கை கொடுக்கறது வந்து நம்ம உறவுகள் நம்ம நடக்கிற நடத்தையில தான் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நடத்தையில நம்ம நடந்து எங்களை மாதிரி நல்ல உதவிகளை பெறணும்னு சொல்லி என்னுடைய ஒரே நல்ல ரெண்டு நிறைவு செய்யறமா வாய்ப்பு.
1: நன்றி நன்றி. ஏன் உறவுகள் சொக்க தங்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். யார் எங்க இருந்து?
3: தோரங்கல இருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க.
3: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க. நன்றி.
3: சரியாதப்பா சரியாதப்பான்னா அன்பு பரம்பரையில ஒரு கொண்ட ஏற்பாடு வந்து ஒரு வயல சரி, ஆனா சில சில பொருளாதார சிக்கல் வரும்போது தப்பாயிருக்கு. அந்த பொருளாதார சிக்கல் வராம இருக்க வரை உண்மையிலே சரியாக இருந்து கொண்டே இருக்கு அந்த உறவுகள். சில காலகட்டங்கள்ல பண விசில வந்தாச்சானா உண்மையிலேயே அன்பு உறவு நம்ம ஏற்பாக்க முடியாது. நாம சமாளிச்சான் சேரணும் வாழ்க்கையில. இதான் வாழ்க்கையில சொல்லிக்கொண்டு விளைவிடுகிறோம். நன்றியை நன்றியை
1: நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து? ஐயா
4: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறமா.
1: நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும்.
4: சார்த்தா சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க.
4: உறவுகளை எதிர்பார்ப்பது தவறு கிடையாது. உறவுகளிடம் எதையும் எதிர்பார்க்கிறது மிக தவறு, மகா தவறுங்கிறது என்னுடைய கருத்து. ஆமா.
1: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி. அருமையான பதிவு. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சொக்க தங்கம் திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்ல தேவாயசில பாடல் வருது. பாடலுக்கு முன் விளம்பரம்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
6: நிகழ்ச்சியின்
7: விளம்பரதாரர்

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: நேரம் 9:22 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில உறவுகள்கிட்ட எதிர்பார்க்கறது சரியா தவறா? அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் இங்க இருந்து நம்மளோட இணைப்பு கட்டாயிருச்சு, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 04226251112 மற்றும் 04226251133 என்ற எண்கள்ல நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம், யார் இங்க இருந்து வணக்கம்?
4: இனிய காலை வணக்கம் சுசிப்பன் ஜோனாவிற்கு.
3: சொல்றது
4: யார்? மாவட்டம் சின்னமுள்ளு சசிகலா பேசுறேன்.
3: நல்லமா இருக்கீங்களா சசிகலாமா?
4: நல்லா இருப்பா.
3: சொல்லுங்க.
4: உறவுகளோட எதிர்பார்ப்பது வந்து சரியா தவறான்னு கேட்டிருக்கீங்க.
3: ஆமா,
4: நான் சொல்லு பெத்த பிள்ளைகிட்ட கூட எதிர்பார்ப்பது தவறுதான்ப்பா.
3: தவறுதான்.
4: ஏன்னா பெத்த பிள்ளைகிட்ட இப்ப எல்லாருமே பெற்றோர்கள் அன்புக்காக ஏங்கி இருக்காங்கப்பா. தன்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில இருக்காங்கப்பா. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பெத்தவர்கள்ட்ட ஏமாறக்கூடாதுப்பா. நம்ம வந்து அவங்க வந்து நம்மள சார்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும்ப்பா.
3: உழைக்கின்ற
4: காலத்துல நம்ம கையளவுக்கு அந்த பணத்தை சேமிச்சு வச்சுட்டு யாரையும் எதிர்பார்க்காம வாழணும்ப்பா. இந்த வாழ்க்கை தான் இந்த காலத்துல வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நாம வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம்ப்பா. உறவுகிட்ட வந்து பணத்தை மட்டும் எதிர்பார்க்க கூடாதுப்பா. அது எதிர்பார்த்த வந்து நம்மளை பார்த்தாலே ஓடி போயிருவாங்கப்பா. உறவு வந்து காணாம போயிரும்ப்பா. அப்ப நல்ல சொல்ல பேசணும், அன்போடு இருக்கணும். விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்தா ஏமாற்றமே வராதுப்பா.
3: உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா சசிகலாமா?
4: என்னப்பா?
3: ஒரே ஒரு கேள்வி கேக்கட்டா?
4: கேளுங்கப்பா.
3: உங்க கணவர்கிட்ட எதிர்பார்க்கலாமா?
4: என் கணவர் வந்து நான் எதிர்பார்க்காம எல்லா தேவையும் பூர்த்தி செய்யறாருப்பா.
3: நன்றி நன்றி. அருமையா பதிவுமா? அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அழகா கலந்துக்கிட்டு தங்களோட கருத்தை சொன்னாங்க. நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 04226251132 மற்றும் 3 என்ற எண்கள்ல நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: சோனா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம்.

0: கவிக்குமுதான் மோளை இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க, நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க மேடம். நீங்க நல்லா இருக்கு மேடம். வரும்போதே தலைப்பு, ஒரு தலைப்பு கவிதை தலைப்பு கொடுத்தீங்க முதல் 58, நல்லா அருமையா இருக்கு மேடம். வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க
0: மேடம். அதாவது அன்பதான் நம்ம எதிர்பார்க்கணும். தவிர பண உறவு இந்த உறவு இருந்தா, ஏன்னா ஒரு கல்யாண வீடு நமக்கு ஒரு நல்ல காரியம் வரும், இந்த அன்புதான் நமக்கு தேடுது உறவு.
1: கண்டிப்பா
0: அதை முக்கிய சொத்து இருக்கிற நம்ம மனைவி பிள்ளைகள்கிட்ட வந்து இந்த அன்பா காட்டணும்னு வச்சுக்கிட்டீங்களா, நம்மளை தேடி எல்லாமே வரும். இந்த பணம் இந்த உறவுங்கிறதுக்கு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்துல விரசல் ஆகும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு தான் நமக்கு எப்போதுமே துணை நிற்கும். அது மாதிரி பிறரை நம்பி நம்ம எழுதி இருக்கா, நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம குடும்பத்தை அப்படி கொண்டு போயிட்டா. ரொம்ப நன்றிண்ணா, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க மேடம்.
1: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. அதே ரெண்டா பிரிச்சு சொல்லிட்டாங்க, யார்கிட்ட எதிர்பார்க்கலாம், யார்கிட்ட எதிர்பார்க்க கூடாது, என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பம்மல்கை சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து கபிலன் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல்ல தேவாய் சேர பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 9:30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உறவுகள் கிட்ட எதிர்பார்க்கறது சரியா தப்பா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: தாருகிருச்சி, புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: ரொம்ப நாள் ஆச்சு இந்த குரலை கேட்டு. உங்கள் குரலை கேட்டு
2: ரொம்ப நாள் ஆகலங்க. முன்னாலே பேசிருக்கேங்க, உங்ககிட்ட பேசிதான் வரணும்ட்டு. உங்க கொள்கை நாங்க
1: கடைபிடிக்கிறேன்.
2: எதிர்பார்ப்பது சரி, ஆனா நடக்காது. அதுதான் தவறு. அவ்வளவுதான்.
1: எதிர்பார்க்கறது சரிதான், ஆனா அது எங்க நடக்குது?
2: இல்ல, யார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியும். நம்ம உறவுக கிட்ட நம்ம எதிர்பார்க்காம யார்கிட்ட எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க.
1: கண்டிப்பா
2: எதிர்பார்ப்பு சரிதான், கண்டிப்பா நடக்காது.
1: நீங்களும் 0462 1 1 3 2 மற்றும் 0462 1 1 3 3 என்ற எண்கள்ல நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், இங்க இருந்து? வணக்கம்.
3: அதனால மத்தவங்க பாக்காதவங்க கூட நல்லா வந்து நம்மளா நம்ம சடனா இருந்துக்கிடான்னு நல்லா இருப்பது எல்லாரும் கேடி வருவாங்க. அதுக்கு பிறகு உடம்பு நல்லா யாருமே கேடி வரணும். இப்ப நம்ம பண்பலையா கேடி சந்தோஷமா அது இருக்குமா? என் பிள்ளை அதுக்காக நீ நல்லா பாத்துக்கணும். எந்த உறவுகளும் அது வருவாங்க, நம்மள கண்டிப்பா பாப்பாங்கன்னு நினைக்க பார்த்தவங்க கூட சட்டம் கூட அவங்க
1: இருக்காங்க. கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. உறவுகள்கிட்ட எதிர்பார்க்கறது எதுவுமே எனக்கு கிடைக்கலப்பா, அதனால நான் எதிர்பார்க்கறதே விட்டுட்டேன். எனக்கு இப்போ என்னவோ என்னோடய எல்லாமே எனக்கு 102.6 இருக்குது எனக்கு துணையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூடவே சூப்பரான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நான் என்னையே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ஹெல்த்தியாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. குசி திரைப்படத்தில் இருந்து வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாய செயல்பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.
4: ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:39 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின்

0: நண்பலையின் 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உறவுகள் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது சரியா தப்பா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: ரொம்ப நாள் ஆச்சு காமராஜ் சார்கிட்ட பேசி. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: உறவு எதிர்பார்ப்பு வந்து தவறா சரியானு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா எதிர்பார்ப்பு வேணும், அதான் சரிங்கிறது என்னுடைய கருத்து.
0: எதிர்பார்ப்பு இருக்கணும்.
1: மனைவி, ஆமா மனைவியா இருந்தாலும் சரிதான்.

0: பார்த்தா சரியானு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா எதிர்பார்ப்பு வேணும், அதுதான் சரிங்கிறது என்னுடைய கருத்து.
1: எதிர்பார்ப்பு இருக்கணும்.
0: ஆமா, மனைவியா இருந்தாலும் சரிதான், ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்து தாராரா, நம்மளுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறாரு, நம்மளும் திருப்தி வச்சுக்காங்களா அப்படின்னு நினைப்பா. அது எது பிள்ளைகளா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து தேவையான புக்கம் எல்லாம் வாங்கி தராங்களா அப்பா, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அம்மா சமையல் பண்ணி தராங்களா, ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது. உறவுக்குள்ள எதிர்பார்க்காம வாழ முடியாது. நம்ம ஒரு ஆணி வேறா இருந்தாலும் பக்க வேறும் வேணும், அப்பதான் நம்ம ஸ்ட்ராங்கா ஊனி நிக்க
1: முடியும்.
0: இல்லைன்னா நம்ம வலிமையா இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய
1: கருத்து. நன்றி நன்றி
0: நன்றி.
1: அருமை அருமை அருமை. கண்டிப்பாக உறவுகள்கிட்ட எதிர்பார்க்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாங்க. காமராஜ் ஐயா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்.
1: ஜெகதீசன் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவது உறவுகள்கிட்ட வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாதுமா, நம்ம அன்பை எதிர்பார்க்கிறோம் அது வேற விவகாரம். என்ன பொறுத்த வரைக்கும் பிறருக்கு நாம ஏதாவது ஒரு சின்ன கெல்ப்பு பண்ணக்கூடிய அளவுலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆனா பிறர் வந்து நமக்காக ரொம்ப கஷ்டப்பட வைக்க கூடாது,
1: வைக்க கூடாது.
2: அதனால நம்ம வந்து அன்பை எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க அவ அதை செய்வாங்க இதை செய்வாங்க, நமக்கு நாளைக்கு வேணா எதா வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களாட்டு யதார்த்தமா நமக்கு எது தந்தாலும் நம்ம அன்பா ஏத்துக்கிறணுமே தவிர தருவாங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுமா, என்னுடைய கருத்து அதுதான்.
1: நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை அருமை அருமை அருமையா சொன்னாங்க. உறவுகள்கிட்ட எல்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம் அந்த அன்பை தவிர அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: அம்மா கருணாநிதி, நலமா இருக்கலாம்.
1: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: அருமையா இருக்கும்மா. இந்த அன்புதான்மா, உறவுகள்ட்ட அன்பு மட்டும் இருந்தால் போதுமா, நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். வாழ்த்து.
1: நன்றி நன்றி நன்றி. இதை விட அருமையாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லல, தெரியல, அவ்வளோ அழகா சொன்னாங்க. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அந்த உறவையே எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல், பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரலில் ராஜ்குமாரி செயல்பாடல். ஏதோ

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 9:48. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் உறவுகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது சரியா தப்பா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
3: வணக்கம்,
2: யார் எங்க இருந்துமா?
3: ஏமாற்றமும் பிரிவும் தான் ஏற்படுறதே தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அதனால உறவுகள் கிட்ட எந்ததுமே எதிர்பார்க்கவே கூடாது. அது பேசுறோமா, அப்படி இருந்தோம்னா நாமளாவது நிம்மதியா வாழ்ந்துக்கிடலாம்.
2: நன்றிமா, நன்றி.

0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வலியோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன எதிர்பார்க்குறேன்? கொஞ்சோண்டு அன்பு, கொஞ்சோண்டு உண்மை அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், என்ன சொல்கிறாங்க? வணக்கம்
2: மேம், நான் சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி நன்றி. ரெண்டு டெய்லி வந்து கால் பண்ணக்கூடாது, ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: நிகழ்ச்சியில இன்னைக்குரிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்க இருந்து? வணக்கம்
1: மேம். எனக்கு பேசல மேம், பாருங்க மேம் லிஸ்ட்.
0: நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 9:55. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். எனக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உறவுகள்கிட்ட எதிர்பார்க்கறது சரியா தப்பா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நிறைவான நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
1: ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி மேம், என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக ரிலேஷன்ஷிப்ல ஒரு வித ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் மேம் கொடுக்கும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் தரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேண்டாம். எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு வந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கறத கொடுக்கும். உதாரணத்துக்கு, இவங்க இது செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை. அப்படி எதிர்பார்த்தோம்னா நம்ம தான் மனசு வருத்தப்பட்டுட்டே இருப்போம். இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா தானா கிடைக்கும் பொழுது மனசு ஹாப்பியா இருக்கும். எதிர்பார்த்து கிடைக்கலன்னா வருத்தப்படும். அதனால உறவுகளை இருந்தா கூட எதிர்பார்ப்பு வேணாம் மேம்.
0: கண்டிப்பா, நிச்சயமா. நன்றி நன்றி, உங்க கூட பேசுறதுல மகிழ்ச்சி சந்திரசேகர். நன்றி நன்றி நன்றி. நிறைவான நேரம் வந்தாலும் ரொம்ப அருமையா அவங்களோட கருத்தை பதிவிட்டாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உறவுகள்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தவறு கிடையாது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அளவோடு இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு அழகாகவும் ரொம்ப நாள் நீடிச்சும் இருக்கும். அதிகமாக ஆனால் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையும் மனக்கசப்பையும் தர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல், இது எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல உறவு அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த உறவு நல்ல உறவாக இருக்கும், ஒரு நல்ல பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சி இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது ஜோடி திரைப்படத்திலிருந்து.

பனிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானும் காணொலி காட்சி வாயிலாக கையெழுத்திட்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. மற்ற ஆட்டங்களில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும் கானா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவையும் வென்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து இன்னும் ஒரு மணி நேரம் கேட்க போறீங்க மனம் விரும்பி நிகழ்ச்சி, உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1132 இந்த எண்ணுக்கும், 0462-256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நேர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னா, நேற்றைய நிகழ்ச்சிகளை நேரலை நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கிட்ட நேர்கள் வந்து இன்னைக்கு வராமல் நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில முதல் நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்ப்பா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோனாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: பழனியாயமா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? ரொம்ப வெயிலா இருந்து கொஞ்சம் நேரத்தான், கொஞ்சம் மழை வேண்டி கொஞ்சம் குளுகுளுன்னு
0: இருக்கு. சரி, அப்படியே அந்த குளுகுளுப்போட ஒரு பாடல் கேட்க போறீங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து கிள்ளி படத்துல இருந்து

0: வெள்ளி இருக்கு இல்லையா, நமது சூரிய குடும்பத்துல வெள்ளி கோல் இருக்குல்ல, வெள்ளி கிரகம், அந்த வீனஸ் வந்து நம்ம அந்த கோளை வந்து ஒரு இது சொல்லுவோம், இந்த கிரகம் வந்து இப்படிப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படிப்பட்ட கிரகம்?
1: ஆமா கண்டிப்பா. அது வந்து அந்த வெள்ளி கிரகம் வந்து எப்படி கேட்ட கிரகம்னு கேக்குறீங்க?
0: வெப்பமான கிரகம்னு சொல்லுவோம் சரிங்களா?
1: ஆமா.
0: வெப்பமான கோள் எது அப்படின்னா வெள்ளி கோள் அப்படின்றத சொல்றாங்க.
1: ஆமா.
0: சரி சரி, சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி நன்றி.
0: சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதும் இல்லாமல் புதன் அப்படின்னு சொன்னாங்க கூட, வெள்ளி கிரகத்தோட வளிமண்டலத்தில் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதால அது வெப்பத்தை தக்க வச்சுக்கிட்டு 475 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வச்சுருக்கோம், வெப்பத்தை தக்க வச்சுருக்கோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வெள்ளி கோளை வந்து ரொம்பவே வெப்பமான கிரகம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலி 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய பூ எது, லார்ஜஸ்ட் ஃப்ளார்னு எதை சொல்கிறோம், இதுதான் கேள்வி. நேயர் வர்றாங்களா, என்ன பதில் சொல்கிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: குழலோடும் குழலோடும் யாழோடும் நேயர்களின் மனதை கவர்ந்திருக்கும் நிலைப்பண்பலை 102.6 வைக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஜவகர்புரத்துலேருந்து உங்கள் அந்த சொன்ன ஆண்டனிப்பா.
4: ஆண்டனி சார் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
5: எல்லாரும் நல்லா இருக்கும். எப்படி இப்போ நல்லா இருக்கும்பா, என் நிலைப்பண்பிலையோட உங்களோட என்றிட்டே இருக்கமா. மகிழ்ச்சியாவிற்கும் நிகழ்ச்சியாவிற்கும் அதான் அதற்காக நன்றி கூட இந்த தருணங்கள்ல.
4: சூப்பர் சூப்பர். அப்படியே உங்களுக்கு விருப்பமான பாடலை சொல்லிருங்க.
5: ரிதம் திரைப்படம் சகோதரி, அதுல கவிதா சுப்பிரமணியம் அம்மாவும் உன்னிகிருஷ்ணன் ஐயா பாடு, அப்படி ஒரு பாடல் காட்சி பாலைவனத்துல ஷூட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு கண் முன்னாடி இருக்கு அந்த பாடல் காட்சி அமைப்பெல்லாம், நல்லா எடுத்திருப்பாங்க அந்த கார்த்தியின் வாசல் வந்து இந்த பாடல்.
4: கண்டிப்பா அந்த பாடலை கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய பூ
5: கேளுங்களே, முயற்சி பண்றேன்.
4: உலகத்திலேயே மிகப்பெரிய பூ எதுன்ட்டு, லார்ஜஸ்ட் ஃபிளார் எது? மல்லிகை பூ போல நறுமணம் இருக்காதான், அதுல ஒரு துர்நாற்றம் தான் வீசும் அப்படின்னு
5: சொல்றாங்க.
4: நன்றி.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था. हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்க கேட்டிட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:19 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். கங்காரு விலங்கோட தாயகம் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிவி அப்படின்ற ஒரு பறவை இருக்கு, அதோட தாயகம் எது? இதுதான் கேள்வி. நேற்று பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இது
0: வந்து பறக்க முடியாத ஒரு குட்டி பறவை தான். நியூசிலாந்து நாட்டு மக்களை கூட நம்ம வந்து அன்போடு கிவிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு காரணம் கூட இந்த பறவை தான் அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பறவையா தான் இருக்குமா? சரி, சூப்பர். இப்ப நீங்க கேட்ட பாட்டு வருது, கேட்டு ரசிங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.

0: மனம் பிரிமிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலகத்திலேயே முதன் முதல்ல காகித பணத்தை, அதாவது பேப்பர் கரன்சி அறிமுகப்படுத்திய நாடு எது? இதுதான் கேள்வி. நேயர் பதில் சொல்றாங்களா, என்ன பாடல் கேட்கறாங்க? கேப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம் சுப்பிரமணியன் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பாக கொடுத்துடலாம். அப்படியே நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா? உலகத்திலேயே முதன் முதல்ல காகித பணத்தை, அதாவது பேப்பர் கரன்சி அறிமுகப்படுத்திய நாடு எதுன்ட்டு ஆப்ஷன் கொடுக்கணுமா? இந்தியா, சீனா?
1: இந்தியா.
0: சீனா தான் அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி. கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே தங்க மற்றும் செப்பு நாணயங்களை கையாள்றதுல இருந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக சீனாவில் இந்த காகித பணப்புழக்கத்துக்கு வந்து வந்திருக்குது. ஓகே, இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
6: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
7: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
8: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசைமலையா?
9: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
8: இது 102.6.

10:33 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். எந்த ஒரு பொருளையும் சுவைப்பதற்கு தன்னுடைய கால்களை பயன்படுத்தக்கூடிய உயிரினம் எது? இதுதான் கேள்வி. பதில் சொல்கிறாங்களா? யார் எங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம், வாங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மாரி பேசுறீங்கன்னு கேக்குது. ஊர் பேர் தான் அந்த காத்துல கேட்க மாட்டேங்குது. இடுதாவணை. ஓகே, இப்போ பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த பாட்டை கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? எந்த ஒரு பொருளையும் சுவைப்பதற்கு தன்னுடைய கால்களை பயன்படுத்தக்கூடிய உயிரினம் எதுன்னு? ஒரு பூச்சி தான் அது. நன்றி. இந்த வண்ணத்து பூச்சிகளோட கால்கள்ல அது சுவையறியக்கூடிய நரம்புகள் வந்து இருக்குமா, டேஸ்ட் சென்சார் அப்படிங்கிறாங்க. அது இருக்கிறதுனால அது

நாயின் மீது நின்ற உடனே அது தனக்கு சாப்பாடா இல்லையா அப்படின்றத உடனே கண்டுபிடிச்சிருமா இந்த வண்ணத்து பூச்சி. ஓகே, இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:39 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி நல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். வெள்ளை யானைகளின் நாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாடு எது? இதுதான் கேள்வி. பதில் சொல்றாங்களா? யார் எங்கேருந்து என்ன பாடல் கேட்கறாங்க? கேப்போம். வணக்கம். வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பத்மாமா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஒரு பட்டாம்பூச்சி கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? வெள்ளை யானைகளோட நாடு எது நீங்க சொல்லிருவீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: சொல்லிருவீங்கன்னு சொன்னதுக்காண்டியா? இது வந்து ஈஸியா சொல்லிடலாமே, அங்கதான் வெள்ளையான இருக்கும். தெரியலையே அப்படி சொல்றீங்களா? அங்குள்ள கலாச்சாரத்துல வெள்ளை யானைகள் வந்து ரொம்பவே புனிதமானதாகவும் அரச குடும்பத்தோட கம்பீர சின்னமாகவும் மதிப்பாங்களாம். தாய்லாந்து, சரிங்களா?

சொன்னதுக்காண்டியா? இது வந்து ஈஸியா சொல்லிடலாமே, அங்கதான் வெள்ளையான இருக்கும். தெரியலையே அப்படி சொல்றீங்களா? அங்குள்ள கலாச்சாரத்துல வெள்ளையானைகள் வந்து ரொம்பவே புனிதமானதாகவும் அரச குடும்பத்தோட கம்பீர சின்னமாகவும் மதிப்பாங்களாம், தாய்லாந்து. சரிங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. இப்ப நீங்க கேட்ட பாட்டு வருது, கேட்டுருச்சிங்க. சூப்பர்மா.

0: தட்டுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1132 இந்த நம்பருக்கும் 256-1133 இந்த நம்பருக்கும் அழைக்கலாம். நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விபரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444-249-648-658 இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் விபரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது, agnchn1@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் விண்ணப்பங்களை வந்து கொடுக்கலாம். ஏ மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட கண் இமைக்காத உயிரினம் எது? கண் இமைக்காத உயிரினம் கேட்டிருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யாரங்கன்னு பேசுறீங்க? காந்திமதி அம்மா. நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, சூப்பர். அப்படியே சொல்லிருங்க, பாடல் என்ன இன்னைக்கு வேணும் உங்களுக்கு?
1: தர்மயுத்தம் படத்துல இருந்து ஒரு தங்கர்.
0: கண்டிப்பா ஒரு தங்கரதத்தில் கொடுத்துடலாம். அப்படியே தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறை கூட கண் இமைக்காத உயிரினம் எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? மீன். மீன், சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நன்றி. மீன்களுக்கு மனிதர்களை போல கண்ணிமைகள் வந்து கிடையாது, அதனால திமிங்கலங்கள் போன்ற சில விதிவிலக்குகள் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உயிரினத்துக்கெல்லாம் வந்து கண்ணிமைக்கும். ஆனால் மீன் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணிமைக்கவே செய்யாது, அதனால அவை தூங்கும்போது கூட கண்களை திறந்து வைத்தே தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல், கேட்டிருச்சிங்க.

0: மனம் விரும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். எலி மற்றும் குதிரையை விட அதிக நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் வாழக்கூடிய விலங்கு எது அப்படின்றதான் கேள்வி. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யாரைங்கிருந்து பேசுறீங்க?
1: டவுன் கலைஞர் நடராஜ்.
0: நடராஜன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: காலாட்டு படத்துல இருந்து மெதுவா தண்ணி அடிச்ச அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா?
1: அதுக்கு ஆப்ஷன் ஏதாவது கொடுங்களா?
0: ஆப்ஷன் ஏதாவது சொல்லணுமா? பாலைவனத்துல பயணம் செய்யும் திறனை வந்து இதுக்கு இதுக்கு இருக்கிறதுனாலதான் தண்ணி அதிகமா தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி.
0: ஒட்டகங்கள் தன்னுடைய திமில்ல கொழுப்பை சேமிச்சு வைக்கிறதுனால அது மூலமா பல வாரங்கள் அதுக்கு வந்து தண்ணீர் இல்லாம பாலைவனத்துல பயணம் செய்யக்கூடிய திறன் வந்து அதுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வருது நிறைவான பாடல். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட கலந்துக்க முயற்சி

இது அத்தனை நேர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியை அடுத்ததாக 11:02 உங்களுக்காக மணித்திருநாடு நிகழ்ச்சி காத்துட்டே இருக்குது. ராணி லட்சுமி பாய் பற்றின நிறைய தகவல்களோட ஜோனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்ரஸிங்க பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. உண்மையான

சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாவிக்க அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவிக்க அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லுபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான முற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராட நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு மணித்திராட நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு பெண்மணியை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். யார் அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிங்க நிகழ்ச்சியை. இந்திய வரலாற்றிலே வீரமும் தியாகமும் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஆள் தான், ஒரு பெண்மணி தான் இவங்க. யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சாதாரண ராணியோட வாழ்க்கை கிடையாது, சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு வீரமங்கையோட காவியமாக இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுங்க. ஆமாங்க, இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் ராணி லக்ஷ்மிபாய் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ரெட்டைவால் குருவி திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்குது. மேத்தாவோட வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், குரல் இளையராஜா, இசையில் பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நேரம் 11:09 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில வரலாற்றுல வீரமும் தியாகம் அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பெண்மணியான ராணி லக்ஷ்மிபாய் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ராணி லக்ஷ்மிபாய் எப்போ பிறக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1828 எங்கே பிறக்கிறாங்கன்னா வாரணாசியில தான் பிறக்காங்க. அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மணிகர்ணிகா. சின்ன வயசுலேயே இருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையேற்றம், வாள் சண்டை, வில்வித்தை இப்படி வீர கலைகளில் சிறந்து விளங்கினவங்க தான் இந்த லக்ஷ்மிபாய். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜான்சியோட மன்னர் கங்காதரராவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. செஞ்சதுக்கு பிறகு அது ஜான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரோட ராணியாக மாறுறாங்க. மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நல்ல ஆட்சியாளராகவும் அவங்க இருக்காங்க. கணவர் ஒரு கட்டத்தில் இறந்து போயிடறாங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஜான்சி அப்படிங்கிற அந்த இடத்த வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முயற்சிக்கும் போது தான் ஜான்சி அதை காப்பாற்றணும். ஜான்சி

மணிக்கர்ணிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜான்சி ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னையும் தான் நாட்டு மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோட ராணி லக்ஷ்மிபாய் ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கிற இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படம் கேட்டிங்கன்னா, சின்னத்தாய் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. வாலி வரிகளில் கே ஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா, குரல், இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. அதனை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்துக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 11:16 இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மனித நாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் ராணி லக்ஷ்மிபாய் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த ராணி லக்ஷ்மிபாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கணவர் வந்து இறந்து போயிறார். இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஜான்சி அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் தன் நாட்டு மக்களையும் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியோட லக்ஷ்மிபாய் அவங்கள எதிர்த்து நிற்காங்க. அப்படி நிற்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1857 இந்திய சுதந்திர போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அதில் முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராக இந்த ராணி லக்ஷ்மிபாய் உருவெடுத்து நிற்காங்க. அவரோட வீரமும் துணிச்சலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த போர்க்களத்தில் அவர் காட்டுற தைரியம் இருக்கு, எல்லாரும் அப்படியே வியந்து போய் பார்ப்பாங்களாம், அவ்வளோ அழகாக இருக்குமா. அதுவும் தன்னோட குழந்தைய முதுகில் கட்டிட்டு குதிரையில் பாஞ்சு போய் போர் செய்வார் பாருங்க, இதை இன்றைக்கும் வரலாற்று சம்பவமாக பேசப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பாடு நிலாவை திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் SPP குரலில் வந்துட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

11:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ராணி லக்ஷ்மிபாய் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். ஆங்கிலேயர்களோட பலத்த படை அவங்கள எதிர்த்து நிற்கும்போது அவங்க போராடின விதம் இருக்குது, அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுருக்கு. பெண்களோட ஆற்றலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைஞ்சது தான் அந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். தோல்வியை பற்றி சிந்திக்காமல் கடைசி வரைக்கும் போராடினவர் தாங்க நம்ம ராணி லக்ஷ்மிபாய். தன்னோட நாட்டோட சுதந்திரத்துக்காக உயிரையே தியாகம் செய்ய தயங்காத மனப்பக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் அவர் மக்கள் மனசில் என்றைக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு வீரமங்கையாக பேசப்படுறாரு இன்றைக்கும். நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் பி. சுசிலா குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:28. இணைந்திருக்கிறோம் மனித நாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் ராணி லக்ஷ்மிபாய் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ராணி லக்ஷ்மிபாயோட வாழ்க்கை, தைரியம், தன்னம்பிக்கை, தேசப்பற்று, விடாமுயற்சி, இது எல்லாத்துக்குமே ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவரோட பெயர் இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி ராணி லக்ஷ்மிபாய் இந்திய பெண்களின் பெருமையாகவும் இளைஞர்களின் உத்வேக நட்சத்திரமாகவும் திகழ்கிறாங்க. அவரோட அந்த வீர வரலாறு தலைமுறைகளை கடந்து மக்களை இன்னும் ஊக்குவிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அவரோட வாழ்க்கை வீரம் வயதையும் பாலினத்தையும் பார்க்காது அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்திய ஒரு அழியாத பாடமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்தை அந்த கங்கை அமரன் வரிகளுக்கு மனோக்குரலில் வந்துட்டே இருக்குது. பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க.

நேரம் 11:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சியில். மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராணி லக்ஷ்மிபாய் பற்றிய தகவலை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த ராணி லக்ஷ்மிபாய் மாதிரி நாமளும் எப்போவுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடனும் இருக்கணுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் மனத்தளராமல் எதிர்கொள்ளணும், உண்மைக்காக நிற்கணும். நிற்கக்கூடிய துணிவும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனமும் நம்மளோட இலக்கை அடைகிற வரைக்கும் போராடக்கூடிய அந்த விடாமுயற்சியும் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ராணி லக்ஷ்மிபாய் மாதிரி நம்மளோட வீரத்தால் வரலாற்றில் நினைச்சது மாதிரி நாமும் நல்ல செயல்களால் சமூகத்தில் ஒரு நல்ல தடத்தை கண்டிப்பாக பதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இருந்து வாலி மற்றும் வாலி வரிகளில் எஸ்பிபி மற்றும் ஜானகி, குரலில் எம்எஸ் விஸ்வநாதன், இசையில் பாடல். ஏதோ

0: நேரம் 11:39 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மனித நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராணி லட்சுமிபாய் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உள்ளூர் தகவலை அள்ளித்தரதுக்காக ஜோனா கூட இணைஞ்சிருக்கிறது யாரு?
1: நான் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி இணைஞ்சிருக்கிறேன். என்ன முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழே தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகளோட நிறைய மானியங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் பரப்பு விரிவாக்க இனத்தின் கீழே தக்காளி, கத்திரி, மிளகாய் இந்த காய்கறிகள் சரி, அது மட்டும் இல்லாமல் குளித்தட்டு நாற்றுகள், வெங்காயம், வெண்டை, மல்லி இந்த மாதிரி வீரிய ஒட்டுரக காய்கறி விதைகள், மா, கொய்யா, எலுமிச்சை, அவகாடா, அது மட்டும் இல்லாமல் நெல்லி, ரோஜா, மல்லிகை இந்த

மாதிரி நடவு செடிகளும் மானிய விலையில் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. பழைய மாந்தோப்புகளை புதுப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஊட்டச்சத்து, பூச்சி மேலாண்மை, தேனீ வளர்ப்பு பெட்டிகள், தேன் பிரித்தெடுக்கக்கூடிய கருவி, காய்கறி விற்பனை வண்டி, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே 40%-50% மானியத்திலையும் வழங்கப்பட இருக்குது. நீர் சேமிக்கக்கூடிய அமைப்பு, நிழல் வலை குடில், அது மட்டும் இல்லாமல் பசுமை குடில், வெங்காய சேமிப்பு கிடங்கு அமைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே மானியமும் வழங்கப்படுது. இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விரும்பக்கூடிய விவசாயிகள் உங்களுடைய பட்டா, சிட்டா, நகல் உள்ளிட்ட ஆவணங்களோட வட்டார தோட்டக்கலை

0: இருக்கிறாங்க.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது.
0: இன்னும் தகவல்களை கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பூவை பூச்சிரோ திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு ஜெயசுதாஸ் குரலில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: நேரம் 11:46. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராண்டு நிகழ்ச்சி. மணித்திராண்டு நிகழ்ச்சி அடுத்த தகவல் என்ன?
2: அடுத்ததா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் விருதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அழைப்பு விடுத்துக்கிறாங்க. முதல்வர் மாநில இளைஞர் விருதுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றக்கூடிய இளைஞர்களோட பணியை வந்து அங்கீகரிக்கக்கூடிய பொருட்டு 15 வயது முதல் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய தலா 3 ஆண்கள் பெண்களுக்கு முதல்வர் மாநில இளைஞர் விருது வருஷ வருஷம் சுதந்திர தினத்தில் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விருதோட ₹1,00,000 பாராட்டு பத்திரம் பதக்கம் இது எல்லாமே வழங்குவாங்க. 2026 விருது பெறதுக்கு இந்த தகுதியுடையவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1/4/2025 31/3/2026 வரை செய்த சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கும் முன்பு குறைந்தபட்சம் 5 தமிழகத்தில் குடியிருந்தவராக இருக்கணும். அதுக்கான வந்து அவசியம்ன்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுவாங்க இந்த விருதுக்கு வந்து விண்ணப்பிக்க இயலாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்ளூர் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு விருதிற்கான பரிசீலனையும் கணக்கில் கொள்ளப்படும். இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். www.sdat.tn.gov.in மட்டுமே ஜூலை 6 விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறியியல் பணிகள் காரணமாக செங்கோட்டை டூ தாம்பரம் ரயிலோட வழித்தடம் வந்து மாற்றப்பட்டிருக்குது. அதாவது பொறியியல் பணிகள் வந்து அங்கே நடைபெற்று இருக்கிறதுனால செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் அதிவிரைவு ரயிலானது வரக்கூடிய 29 பாவூர் சத்திரம், அம்பாசமுத்திரம், கல்லடை குறிச்சி, சேரன்மாதேவி, திருநெல்வேலி ரயில் நிலையங்களை தவிர்த்து தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர் வழியாக இயக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழித்தட மாற்றத்தை பயணிகள் வந்து பரிசீலித்து உங்களுடைய பயண திட்டத்தை நீங்கள் வந்து அதுக்கு தக்கன திட்டமிட்டு வச்சுக்கோங்க.
1: அடுத்ததான் நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலை வாங்கி ஆகணும், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ற உங்களுக்காக ஒரு அட்டகாசமான தகவல் தான். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 அந்த வந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதுக்காக நம்ம இதில் என்ன செய்ய வராங்க அப்படின்னா, தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பல்வேறு தேர்வு முகமைகளால் அவ்வப்போது அறிவிக்கப்படும் டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. இப்போ இருக்கக்கூடிய பணியாளர் தேர்வு எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 12,256 காலி பணியிடங்களுக்கு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. இணையதளத்தில் விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, June 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் விண்ணப்பம் செய்கிறதுக்கு ஏதேனும் ஒரு பட்ட படிப்பு முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் இதை பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா, https://ssscgov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தை பார்வையிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இதுக்கான ஒரு கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நடக்கு. எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, கதவியை 168 முகமதியா நகர், கேஎஃப்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது குத்துக்கள் வரிசையில் அமைந்துள்ள தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தான். இதுக்கு எப்போதுலேருந்து இலவச வகுப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்றே ஆரம்பிச்சாச்சு. 17/6 புதன்கிழமையிலே ஆரம்பிச்சாச்சு. இப்போ கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து சிறந்த பயிற்சினர்களை கொண்டு, அதாவது ஸ்மார்ட் போர்டெலாம் பயன்படுத்தி சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லை, வாரந்தோறும் மாதிரி தேர்வு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. இந்த போட்டி தேர்வுக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருது. அதனால வேலைவாய்ப்பு துறையின் www.tamilnadu-careerservice.tn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெய்நிகர் கற்றல் வலைத்தளத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான பாடக்குறிப்புகள் முந்தைய வருட வினாத்தாள் அதுவும் வந்து இருக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் நினச்சிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதோட இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெலகிராம் சேனல்லையும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கூகுள் படிவத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு சப்மிட் பண்ணி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபோன் நம்பரும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. 04633

0: 2131179 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொலைபேசி எண் வாயிலாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேர்வுக்கு தயாராக கண்டிப்பாக வெற்றியை பெறுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
1: எஸ், அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 11:56 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மனிதராட நிகழ்ச்சி. மனிதராட நிகழ்ச்சி அடுத்ததாக உள்ளூர் தகவலை கேட்டிருக்கோம். நிறைவான தகவல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
1: நிறைவான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெல்லை சந்திப்பு பஸ் நிலையத்தில் வடபகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மழைநீர் வடிகால் பாலம் அமைக்கக்கூடிய பணி வந்து நடந்துட்டுருக்கு. அதனால் மதுரை ரோடு பகுதியில் மழைநீர் வடிகால் பாலம் அமைக்கக்கூடிய பணி வந்து நெல்லை மாநகரத்தை சார்பில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்த பணி நேற்றில் தொடங்கியாச்சு. இதனால் அந்த பகுதியில் சுமார் 30 நாட்கள் வந்து போக்குவரத்து வந்து மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ராம் தியேட்டர் மற்றும் உடையார்பட்டி சந்திப்பு, மதுரை ரோடு பழனி சந்திப்பு, ஆர்பி ரோடு சந்திப்பு பஸ் நிலையம் செல்லக்கூடிய பஸ்கள், கனரக மற்றும் சரக்கு இலகு ரக வாகனங்கள், ராம் தியேட்டர் மற்றும் உடையார்பட்டி சந்திப்பு வழியாக மணிமூர்த்தீஸ்வரம் சந்திப்பு, வண்ணாரப்பேட்டை கொக்கரக்குளம் வழியாக வந்து நெல்லை சந்திப்பு பஸ் நிலையம் செல்லணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க.
0: போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே இன்னும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அதனால் நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோ. நான் என் கூட
1: நான் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை குமதி. மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே,
0: பை பாய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனியஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 12 மணி ஆயிட்ருக்கு. இப்போ கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து

பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகளே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் சமையலறையில் நேரத்தை மிச்சப்படுத்தும் சில வழிகள். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் நேரலையில் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். தூய்மை பாரத திட்டம் பகுதி 2. 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் கொடுக்கா புளியில் கொட்டி கிடக்கும் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:55 நலம் தான நிகழ்ச்சியில் தொடர்ந்து காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி ஆலோசனைகள் வழங்குறாங்க காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்கலாம். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் 2000வது ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை கேட்கலாம். 7 மணிக்கு திரைசை, 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ரகுராஜா. 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி 2026 தினசரி நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 7:32 ஆசையஞ்சல். 8:05 கொக்கு நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர் கேட்கலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறது நீதிநெறி விளக்கம், குமர குருபரர் தரும் வாழ்வியல் பாடங்கள் பற்றிய சிந்தனை. இன்றிரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம்.

தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு நண்பகல் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இது பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சி. அதில் இன்றைக்கு நாம் என்ன தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, சமையலறையில் வந்து நேரத்தை நம்ம எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தலாம், சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நிறைய நேர சமையலறையிலேயே நம்மளுடைய நேரத்தை கழிக்காமல் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம்ப்பா, அதனால் நாங்கள் ஈஸியாக சட்டுன்னு எங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை வந்து நேரலையில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம நிலைப்பண்பலையில் கேட்டு ரசிக்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் டைமை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கு பிற்பகல் 3:00 கொக்கோ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. அதே மாதிரி இரவு 8:05 கொக்கோ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. 10:00 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கலாம். நேரலை நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் 2561132 மற்றொரு 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்.

0: பிரதாரர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:11. இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. ஒரு குடும்பத்தோட வேராகவும் ஒரு சமூகத்தோட வலிமையாகவும் ஒரு நாட்டோட முன்னேற்ற சக்தியாகவும் இருக்கிறவங்க தான் பெண்கள். சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற தன்னம்பிக்கை, தடைகளை தாண்டி செல்கிற துணிச்சல், கனவுகளை நனவாக்குற விடாமுயற்சி, இது எல்லாத்துக்குமே அடையாளம் பெண்கள். இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக காத்துட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
7: நான் உங்கள் சுட்டி பெண் ஜோனா.
6: ஜோனா என்ன அப்படியே கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்க?
7: சோகமாலாம் இல்லை, நமக்கு இன்றைக்கி அவுட் ஆஃப் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் சமையல் அறையில் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்ன பொறுத்தவரை நான் ஒரு ஈஸியான வழி, நீங்கள் இந்த டாப்பிக்கை ரீட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழின்னு கேட்கணும்
6: நீங்கள். என்ன
7: வழி? கிச்சன் அதனை கேஸ் ஸ்டவ் தூக்கி ஹாலில் வச்சா முடிஞ்சு போயிரும்ல. சமையல் அறையில் நேரத்தை மிச்சப்படுத்துறது
6: சமையலறையே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க.
7: எப்படி?
6: என்னதான் இருந்தாலும் சமையலறை என்றைக்குமே சமையலறை தான், அதை நம்ம மாற்றவே
7: இருந்தாலும். இவ்வளோ அறிவாக யோசிச்சுனேன், இதே மாதிரி நீங்களும் யோசிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 0462256 1132 மற்றும் 0462256 1133 என்ற எண்களுக்கு. இது தோழிகள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கே இருந்து? வணக்கம்.
6: வணக்கம். சரி தோழிகளே, சமையலறை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வீட்டோட முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா அது சொல்லலாம். ஆரோக்கியமாக இருக்கட்டும், நிறைய உறவுகள் கூட அந்த சமையலறையிலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து வேலைகளை செய்யும்போது அங்கேருந்து கூட ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த மாதிரி சமையலறையில் நேரத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி எங்கள் கூட நேரலையில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க. வணக்கம்.
8: ஹலோ.
6: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
8: என்னெல்லாம்
6: ஈஸியான வழிகள்?
7: அதையாமா கேட்கா வெறும் ரசம் தான் அப்படி சொல்லுங்க. அதையாமா கேட்கா வெறும் ரசம் தான்.
6: சரி, ஏதோ ஒரு நாள் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஆனா தொடர்ந்து நம்ம வந்து
8: சிம்பிளா ஏதாவது ரசமோ மோரோ அப்படி வச்சு முடிச்சிடுறது.
6: சரி சரி,
7: நானாவது ரசம் ஒரு அடுப்பு பத்துக்கிலோ அதையும் தாண்டி புனிதமானது மோர் மோர் யாரு சாமி அப்படிங்கிற மாதிரி விஜயமா பேசிட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க மேரிலிசி, என்ன பண்ணுவீங்க?
6: என்ன பொறுத்தவரையில சமையல் அறைக்கு உள்ள போகும்போது காலையில போகணும், இங்க அங்க போய் நின்றுட்டு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் யோசிச்சோன்னா அதுலயே பாதி டைம் போயிடும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சமைக்கிறது கூட ஈஸிதான்ப்பா, ஆனா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அந்த யோசனை வந்து திட்டமிடுதல், முன்னாடி நாளே காலையில இது, மதியானம் இது, நைட் இது, எது இதுக்குள்ள எல்லாம் இருக்கா அப்படிங்கறத நம்ம முதல்ல யோசிச்சு வச்சுக்கணும். அடுத்து தோழி என்ன சொல்றான்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
8: ஆலங்குளத்துல
7: இருந்து சீதா பேசுறேன்
8: மேடம்.
7: ஆலங்குளத்துல இருந்து சீதாவா? நீங்க எப்படி இருக்கீங்க சீதா? சொல்லுங்க, கதையை சொல்லுங்க.
8: நானா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவேன் மேடம். சாப்பாடு மூடி போட்டிருப்பேன், ஒரு அடுப்புல வந்து பருப்பு அரிய போட்டிருப்பேன்.
7: ஒரே குக்கருக்குள்ள சோறு குழம்பு கூட்டு எல்லாத்தையும் வச்சு குக்கரை போட்டு ஒரே விசில்
8: சாப்பாடு மாலையிலதான் வைப்பேன். கொடி வந்து பருப்பு அரிய போட்டிருப்பேன், அரிய போட்டு கொடி இந்த இது கரண்ட் அடுப்புல வந்து வெந்நீர் போட்டிருவேன். பருப்பு அவிஞ்சு முடிக்க நல்லா கடைஞ்சிட்டு இந்த வெந்நீர் எதுல தூக்கி

0: சாம்பார் பொடி போட்டு இதுல கொடிய கறிக்க வச்சிருவேன்.
1: சீதாம்மா இன்னொரு ஐடியா சொல்லட்டா, எல்லா கையையும் மொத்தமா வெட்டி போட்டு பருப்பு சாறு மூட விசிலு என்ன
0: சாப்பிட மாட்டாங்க.
1: எல்லா பெண்மணிகளும் சொல்லிட்டு ஒரே குக்கர்ல மூணு குழம்பு வைக்கிறது,
0: வேலை
1: முடியணுமா? சரி நன்றி நன்றி. ஆமா
0: எங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஒதுக்குனாதான் முடியும், அதுக்கிட்டே நின்னாலும் எங்களுக்கு முடியாது.
1: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை அருமை.
2: ஜோனா, இந்த இடத்துல நாம ஒன்று யோசிக்கணும். இப்போ வீட்டிலே இருந்து வேலை செய்கிற பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா சமையலறையில் ரொம்ப நேரம் நிற்கணும்னா கொஞ்சம் கடுப்பாக தானே வரும்.
1: அதுலேயும் சேர் போட்டு உட்காந்துக்கிட வேண்டியதானே,
2: உட்காந்து வேலை நடக்காது. நான் அதுலேயும் வந்து இப்போ ஹரிபரியாக காலையிலே கிளம்பி வேலைக்கு போகிற பெண்கள், அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வீடி சுத்தனமாக நாங்கள் வேலைக்கு போயிடும். அப்போ அவங்களாம் நிறைய நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல,
1: நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க.
2: அதை பற்றி தொடர்ந்து நம்ம தோழிகள்கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துலேருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 12:24 ஆயிட்டிருக்கு. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சமையலறையில் நேரத்தை மிச்சப்படுத்தும் சில வழிகள் பற்றி தோழிகள் நம்ம கூட நேரலையில் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோனா, அடுத்த தோழியை சந்திக்கலாமா?
5: சந்திக்கலாம். வணக்கம். யார் எங்க இருந்து?
6: வணக்கம்.
5: காலை 10 மணிக்கு மதிய உணவு சமைக்க போறேன் என்று சொல்வது, மாலை 3 மணிக்கு வரும் ரசத்துல திரும்பி வருவது.
6: ஆமா, சில பேர் அப்படிதான் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதான் நாம தான் கொஞ்சம் மாத்திட்டோம். சொன்ன மாதிரி முதல் நாளே என்ன காய், என்ன கூட்டு, என்ன குழம்பு அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே மூடு சரியில்லையா, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் என்னன்னா ஒரு அவசர குழம்பு மாதிரி. அது மோர் குழம்பு, ரசம், புளி ரசம். ஆனா அன்னைக்குதான் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க.
5: அவசரமா பண்ணும்போது
6: கூட அது நம்ம நல்லா டேஸ்டா இருக்கும். அதை எப்படி அப்படி வந்துரும். அதே மாதிரி சில நேரங்கள்ல அந்த கடலை பருப்பை ஊற வச்சு அதை வட மாதிரி போட்டு அது ஒரு குழம்பு, தொட்டு கூட ஒரு வடாம், அவ்வளவுதான், முடிச்சுக்கோங்க இதோட. அதை விடுங்க.
5: இல்ல இல்ல, கடலை பருப்புனா ஊறதுக்கு நேரம் எடுக்கும்லாமா இல்லையா?

0: ஒரு 20 நிமிஷத்துல ஊறிடும். இப்ப நான் 12 மணிக்கு சமைக்க போறேன் அப்படின்னா 11:30 ஊற வச்சா கூட அது ரெடி ஆயிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்திக்கலாம் கடலை பருப்புல.
1: சரி, பண்ணி வைங்க
0: பரபரப்பு படபடப்பு அவசரம் இதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கணும் ஃபர்ஸ்ட்லே அதனாலே அவ்வளவுதான், ஈஸி.
2: சூப்பர்மா, நன்றிமா.
0: நன்றி நன்றி.
1: மேரிலிசி, நீங்க வடகுழம்பு எப்படி வைப்பீங்க?
2: நான் வடை குழம்பே வைக்க மாட்டேம்மா.
1: வைக்க மாட்டேங்க, அது ரேராக தானே வைக்கிறாங்க என்ன?
2: ஆமாம் ஆமாம்.
1: சரி,
2: என்னென்னா தோழிகள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா, ஒரு ஒரு டிப்ஸ், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து சமையலறையில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
1: நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க?
2: நல்ல வேலையை பகிர்ந்து பண்ணுறது.
1: பகிர்ந்து பண்ணுறது அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டிசம்பர் வந்து 25th வந்து நைட்டு வந்து சர்ச்சுக்கு போகிறமா இருக்கும். நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு சர்ச்சுக்கு போகிறமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முந்த அந்த 25th
2: எல்லாம்
1: நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேசரி கிண்டி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போவோம். ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிடணுங்கிறக்காக நல்லா நெய் வச்சு ஒரு கேசரி. அப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உட்காந்து கேசரி செஞ்சு ஒரு ஸ்டவ் எடுத்து ஹாலில் அப்படி வச்சுட்டு ஹாலில் வைப்போம், இல்லை கிச்சன்லேயாவது போய் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சமைச்சு அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச்சு போவோம். அப்படி எப்போவுமே இருக்கும், மோஸ்ட்லி 99% அப்படி தான்.
2: அதுலேயும் வந்து பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் ஒன்றும் ஆகும்போது அதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸாக தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மிட் நைட் வந்து நம்மளுக்கு கோயிலுக்கு போகிற மாதிரி
1: சொல்லலாம்.
2: வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: எங்க இருந்து பிரேமா?
2: கல்லடை குறிச்சி. பிரேமாமா சொல்லுங்க.
3: சமையல் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல.
2: மேட்டரே கிடையாது, எல்லாம் பத்தி சொல்லணுமா சொல்லுங்க.
3: நான் வந்து கடையை இப்பதான் கடையை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். முதல் வீட்டுல இருக்கும்போது சோறு கொதிக்க வைக்கல, என்ன சமையல் பண்ணணுமோ அதுக்குள்ள ரெடி பண்ணி 3/4 மணி நேரம் தான். இப்போ வந்து கடையில இருந்துட்டு எல்லாம் என்னென்ன வைக்கமா கொண்டு போயிடுவேன். எல்லாம் சோறு எல்லாம் அடுத்து வச்சு எந்த குழம்பு வைக்கமோ அதை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். கடைக்கு ஒரு 20 நிமிஷம் கடைக்கு போவேன்.
1: பரவாயில்ல, இருந்தாலும் அரை மணி நேரம்னாலும் சமைக்கணும்லம, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு
3: போங்களேன்
1: பிரேமாமா, ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போங்களேன். வத்தல் போட்டு வச்சுக்கோங்க, டக்குன்னு புரிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. அரை மணி நேரத்துல சமைக்கிற ஒரு பர்சனை நாங்க மீட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம்.
3: அரை மணி நேரம் நம்ம வந்து என்ன தயாரிச்சு நம்ம வைக்கணும் நினைக்கோமோ அதை ரெடி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். சோற ஒரு அடுப்பு வச்சு இன்னொரு அடுப்புல டக் டக்கு அந்த வேலையை முடிச்சு எல்லாம் முடிய வச்சாச்சு, 10 மணி நேரத்துல என்ன குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், சீக்கிரம் முடிஞ்சிடும்.
1: முடிஞ்சிடும்.
2: நன்றிமா. நன்றி மேடம். தோழிகளே, நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. திருமலை திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் பாடிய பாடல்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 12:35. இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கோம் சமையலறையில் நேரத்தை மிச்சப்படுத்த சில வழிகள். இதை பற்றி தோழிகள் நம்மக்கிட்ட என்னெல்லாம் டிப்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. தோழிகளே, நீங்கள் வந்து சுருக்கமாக ஒன்று சொன்னாலும் இதாங்கப்பா நாங்கள் பண்ணுவோம், நேரத்தை மிச்சப்படுத்தினா ஏதோ ஒன்று முந்தைய நாள்
1: காரணமாக. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. ம், என்ன அப்படின்னா மீன் குழம்பு வைக்குமாங்கல்ல, அவள் மீன் வாங்க போகும்போது கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும்.
0: சரி, அது ஒன்று.

0: நல்ல டிப்ஸா.
1: ஆமாம்.
0: அப்புறம் வந்து நிறைய இது வந்து தேங்காய் இருக்குல்ல தேங்காய், அதை வந்து எப்பவுமே கொஞ்சம் துருவி,
1: துருவி வச்சுக்கணும்.
0: ஹஸ்பண்ட் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ அவங்ககிட்ட கொடுத்து கண்மணி சொல்லி கொடுத்து ஒரு மூணு தேங்காய் நாலு தேங்காய் எப்போவுமே திருவி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும்.
1: சரி.
0: அப்புறம் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கணும், தயிர்
1: தயிர்
0: பால் பாக்கெட் எப்போவுமே இருக்கணும்.
1: இருக்கணும்.
0: ஒன்றுமே இல்லைன்னா கூட அந்த தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
1: சரி. அடிக்கடி
0: சரி.
1: அது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நம்மளுக்கு அடிக்கடி எடுக்கிற மாதிரியான மசாலா சாமான்கள், கரண்டி இந்த மாதிரி எட்டுற தூரத்தில், அப்போ நம்ம தேடிட்டு இருந்தோம் எங்கள் காலையில், ஐயோ இதை எங்கே வச்சோம் அதை எங்கே வச்சோன்னு, கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த
0: அது
1: காலையில்
0: வந்து கரண்டி கூட நம்ம கண்ணுக்கு தான் தெரியும், அந்த அது என்ன குக்கரில் போடுவோம் தெரியுமா
1: விசில்,
0: விசில், அதை ரொம்ப பத்திரமா வைக்கணும். அப்புறம் இந்த இடியாவம் புளியும் போது கீழே ஒரு குழல் இருக்குல்ல
1: சில்லு,
0: சில்லு, அதை ரொம்ப பத்திரமா வைக்கணும்.
1: அதே மாதிரி புட்டு, புட்டு பண்ணும்போதும் அந்த சில்லு பத்திரமா இருக்கும். அது ஏன்னா சின்ன சின்ன பொருட்கள் வந்து டக்குன்னு எடுத்து வைப்போம், ஆனால் எங்கே வைப்போம் இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து காலையில் ஹரிபரியா அங்கேயும் பதட்டமோ பயமோ படாமல் நம்ம வேலைகளை முடிக்க முடியும் அப்படின்னு ஜோனா சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த தொழில் வாங்க. வணக்கம்.
0: எனக்கு பிடிக்காது. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: ஏழுவாடியிலிருந்து சுல்தான் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நம்ம வேலைய மிச்சப்படுத்துவது நம்ம கையில தான் இருக்கு.
0: சமையலறையில
1: நீங்க சமைச்சு எப்படி ஈஸியா சமைக்க முடியும், என்ன என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றீங்க, இதான் கேட்டுட்டு இருக்கோம். கடகடன்னு சொல்லுங்கம்மா. நிறைவான நேயர் நீங்க
2: தான். ஒரு மோர் வச்சு ஒரு ரசம் வச்சு கீரை வச்சா போதும். கீரை பொரியல் ரொம்ப ஈஸி. இன்னொன்னு வெறும் பருப்பு, பருப்பு போடணும் இல்லட்டா வேண்டாம், அது வேண்டாம். சாம்பார் சாம்பார் போட்டா நம்ம ரொம்ப ஈஸியான வேற. சாம்பார் ஒரு சாம்பார் போட்டு ஒரு வத்தலை பொரிச்சுட்டா போதும். வடவமோ வத்தல் பொரிச்சா அதே அதே போதும். அது ரொம்ப ஈஸி.
0: எனக்கு சுல்தானிமா சொன்னதுக்கு அப்புறம் சுல்தானிமா
2: எனக்கு கடலை நம்ம கடலை எப்படியும் பூச்சினா கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருப்போம். டக்குன்னு வீட்டுல இருக்க அந்த கடலையை போட்டு உடனே ஒரு குருமா மாதிரி வச்சிடணும்.
0: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி சுல்தானம்மா நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி. என்ன கேட்டிங்க அப்படின்னா எப்போவுமே கடலை ஸ்டாக் இருக்கணும். இன்னும் அப்படின்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக உடனே சமைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியதுன்னா இந்த உளுந்தஞ்சோறுன்னு
1: சொல்லுவாங்க.
0: ஒரு நிமிஷம் கொஞ்சோண்டு அரிசி போட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு சின்ன தேங்காய் துவையிலோ அல்லது இந்த ஏதாவது பருப்பு துவையில் அந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப
1: ரொம்ப டேஸ்டியானது கூட ஹெல்த்தியானதும் கூட
0: ஹெல்த்தியானது.
1: அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு சுக்கு தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும். அந்த வாசமே செமையாக இருக்கும். ஜோன்
0: அது கூட கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் கூட அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு குக்கர்
1: நேரம்ந்துருச்சு. செய்தியை தொடர்ந்து கேட்கலாம் சிநேகிதி நிகழ்ச்சி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர்

நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

0: கட்டமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டுப் பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த

வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தவேக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவேக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும். தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிஹா 22-20, 21-15 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹே ஜஹான் முஃப்த் இலாஜ் எக் சப்னா ஹே ஔர் ஹமாரே யஹான் வோ ஆம் நாகரிக் கா அதிகார். ஆயுஷ்மான் பாரத் சே 60 கரோட் சே அதிக் லோகோ கோ மில் ரஹா ஹே 5 லாக் தக் கா முஃப்த் இலாஜ் ஔர் 19,000 ஜன் ஔஷதி கேந்திரோ பர் 90% தக் சஸ்தி தவாயியாம்.
2: கிசி ஏக் வியக்தி கி ஜமீன், கார், கஹனே யா தூஸ்ரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹே, கிர்வி ரக்னே சே பச்சா ஹே, தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹோத் படி சஃபல்தா ஹே.
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லிய

0: சரியான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
4: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது ஸ்நேகிதியின் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம், சமையலறையில் நேரத்தை மிச்சப்படுத்தும் சில வழிகள். தோழிகள் நேரலையில் பங்கேற்று சூப்பரான டிப்ஸ் நம்மளுக்கு தந்துட்டுருக்காங்க. அடுத்த தோழி யார் வராங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
6: வணக்கம்மா,
5: சொல்லுங்கம்மா.
6: பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
5: ராஜேஸ்வரியம்மா?
6: ஆமாங்கம்மா.
5: எப்போ பேசுனீங்கம்மா இதுக்கு முன்னாடி?
6: நான் பேசி 3 நாள் ஆச்சு. என் லிஸ்ட்டை எடுத்து போய் பாருங்களேன்.
5: சொல்லுங்க, சொல்லுங்கம்மா.
6: அதாவது என்னன்னா, வீட்டில் ஒரு பெரிய மனுஷரை வச்சுக்கிறேன் நான் சமையலுக்கு. அதாவது சமையலுக்குன்னு இல்லாமல் ஏதாவது காய்கறி நறுக்கி கொடுக்க இருந்தாங்கன்னு
5: வைங்களேன்,
6: எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா மாமியார்லாம் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, எல்லாமே வகையாக நறுக்கி வச்சுருவாங்க.
5: சரி,
6: இந்த வானொலியெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து டக்கு டக்குன்னு இங்கிட்டு ஒரு சட்டியில சோறு, இங்கிட்டு ஒரு சட்டியில குழம்பு, ஒரு குழம்பு, ஒரு வெஞ்சனா. அதே மாதிரி இந்த வறுவல் பொரியல கீரையெல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டே இருப்பாங்க வதக்கிக்கிட்டே. அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் பருப்பு அதுல வேக வச்சிட்டோம்னா குக்கர்ல வேக வச்சிட்டோம்னா இந்த கீரைய போட்டு அந்த பருப்பையும் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் அள்ளி போட்டு
5: பாருங்களேன்,
6: எந்த கீரையா இருந்தாலும் அப்படியே டக்குன்னு வெந்துடும், ஒரே நிமிஷத்துல மலர்ந்துடும். அதே மாதிரி குழம்புகளும் காய்கறி எல்லாமே ரெடியா இருக்கிறப்போ, ஏன்னா பெரிய மனுஷனே வச்சுக்கிறது இல்ல, அவங்களா பாக்குறாங்க, அமத்தி அமத்தி போட்டு போட்டு போட்டு நறுக்குவாங்க. அதெல்லாம் இல்லாம நீங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தேங்காய திருவி வச்சோம்னா அது வீணா போயிடும், பிரிட்ஜ்ல வச்சாலும் அது தேங்காய் தானே. அதனால அப்படி எல்லாம் தேங்காயெல்லாம் வைக்க கூடாது, அப்பப்ப அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாமே பண்ணினா அது, ஏன்னா சாப்பாடுதான் முக்கியம் பிரதானம், உடம்புக்கும் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கும் வீட்டுல ஆரோக்கியத்தை பேண்றதுக்கு சாப்பாடு பிரதானம். அதனால அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா சுட சுட எல்லாமே பெரிய மனுஷரை வச்சு நம்ம சமைச்சோம்னா அரை மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும்.
5: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், நன்றிமா.
6: நன்றிங்க, வாய்ப்பு கொடுத்தீங்க.
5: ராஜேஸ்வரி அம்மா வந்து சொல்லிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாதான்ப்பா சமையல் வந்து ருசியாக இருக்கும், நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் தேங்காயெல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்குமே வந்து இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா ஜோனா?
7: ஆமாம்,
5: காய்கறிகள்லாம் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அப்படிலாம் கிடையாது. அந்தந்த டைமுக்கு என்னென்ன காய் வேணுமோ நாங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம், ஆனாலும் எங்களால் சமையல் அறையில் வந்து நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோழிகளை. இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு தோழி சொன்ன மாதிரி வீட்டில் தான் சமையலறை, நீங்கள் இங்கேயும் சமையலறை பற்றி கேட்குறீங்களே அப்படின்னா ஆதங்கப்பட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வீட்டிலேருந்து தொடங்குறது அப்படின்னா அது சமையலறை தான் இருக்க முடியும். நேரத்தை மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம வேலையை வந்து வேகமாக முடிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கான ஒரு ரெஸ்ட்டு, கொஞ்சம் நேரம் உட்கார்றது, கொஞ்சம் நேரம் அடுத்த வேலைகளை பார்க்குறது, இப்படிங்கிறதுக்காக நாம் கொடுத்துக்கிற நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சின்னதாக ஒரு திட்டமிடல், சில பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம நேரத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும், வேலையை வந்து சுலபமாக, ரொம்ப ஹரிபரி டென்ஷன் இதெல்லாம் படாமல் ஈஸியாக நம்மளால் முடிக்கவும் முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நேரம் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே சமமாக கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் தான் இல்லையா? அதை வந்து நம்ம புத்திசாலித்தனமாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வேலைகள் வந்து எளிதாகும், வாழ்க்கை வந்து இனிதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நேர்களே, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுங்க, சமையலறையிலேயே நிறைய நேரத்தை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதனால் சுறுசுறுப்பாக செயல்படுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க, மகிழ்ச்சியாக பகிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்து நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் லிசி ஜெகன் மற்றும் நிகழ்ச்சியில நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு தங்க மகன் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை குறித்து. தூய்மை, சுத்தம், சுகாதாரம் ஆகியவற்றின் இந்திய பரிணாமம் தொன்மகால ஞானத்தையும் தற்கால முன்னெடுப்புகளையும் கொண்டு பின்னப்பட்ட ஓர் அழகான ஜவுளியை போன்றது. சிந்து சமவெளியின் நாகரிகத்திலிருந்து சமகால நாடு தழுவிய இயக்கங்கள் வரையுள்ள புத்தாக்கமான கழிவறை கட்டமைப்புகள் பொது சுகாதாரம் மற்றும் தூய்மையை மேம்படுத்தும் ஒரு தவ பயணமாகும். வரலாற்று புத்தாக்கங்கள் பல இருந்தாலும் பாரத நாடு சுகாதார சவால்களை குறிப்பாக ஊரக பகுதிகளில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இது கோடான கோடி மக்களின் சுயமரியாதைக்கான சவாலும் கூட. 2014 வெறும் 39% மக்களே சுகாதாரமான கழிவறைகளை கொண்டிருந்தனர். இதனால் அதிகம் பாதிப்படைந்தது பெண்களும் குழந்தைகளும் தான். இந்த

சவால்களை மேற்கொள்ளவும் பாரதத்தின் குடிமக்களின் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் கொண்டுவரப்பட்ட திட்டமே தூய்மை பாரதம் திட்டமாகும். 2014 அக்டோபர் மாதம் 2 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத தேசமாய் இந்தியாவை மாற்றிட மக்கள் சக்தியை ஆதாரமாக கொண்டு தூய்மை பாரதம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2019 தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 150 பிறந்த தினத்தையொட்டி 600,000 கிராமங்கள் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டன. 2014 முதல் 2019 வரை இத்திட்டத்தின் முதல் கட்டம் செயல்படுத்தப்பட்டது. முதல் கட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் கட்டம் 2020-21 முதல் 2025-26 வரை தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்கவைக்கும் முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது சம்பூர்ண ஸ்வச்சதா என்ற நிலையை அடைதல். கூடவே திட மற்றும் திரவ கழிவுகள் மேலாண்மை, அனைத்து கிராமங்களையும் இந்த கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலைக்கு உயர்த்துதல் இதன் நோக்கமாகும். இந்த இரண்டாம் கட்டத்தின் முக்கிய நோக்கங்களை அறிந்து கொள்வோமா? கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்க வைத்தல், திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை, பார்த்தாலே புலப்படும் தூய்மை ஆகியனவாகும். இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக ₹1.40 லட்சம் கோடிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் மேலாண்மை கட்டமைப்பு மூலம் கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையின் முன்னேற்றம் கண்காணிக்கப்படும். இதன் கீழ் உள்ள கிராமங்கள் லட்சிய நோக்கமுடையவை ஆஸ்பைரிங், தகுதியை உயர்த்தி கொண்டவை ரைசிங், மாதிரி கிராமங்கள் மாடல் வில்லேஜஸ் என்று 3 பிரிக்கப்பட்டுள்ளன. இம்மூன்றில் உயரிய நிலையான மாதிரி கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலை தக்க வைக்கப்பட்டிருக்கும். திட மற்றும் திரவ கழிவுகளை அகற்றும் கட்டமைப்புகள் இருக்கும். பார்த்தாலே புலப்படும் தூய்மைக்கு சான்றாக குறைவான குப்பைகள், மிக குறைந்த அளவில் தேங்கியிருக்கும் சுகாதாரமற்ற நீர், பொது இடங்களில் நெகிழி குப்பை கிடங்குகள் இல்லாமை கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை உறுதிப்படுத்தும். தகவல், கல்வி மற்றும் கருத்து பரிமாற்ற செய்திகள் பொது வழியில் புலப்படுதல் ஆகியவை இருக்கும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று உரைக்கும் வள்ளுவ பெருமான், புறந்தூய்மை நீரால் அமையும் என்பதில் உடல் சுத்தமல்லாது சுற்றுச்சூழலின் சுத்தத்தையும் அவர் வலியுறுத்துகிறார். சுத்தம் சோறு போடும் என்ற தமிழ் மரபின் பிள்ளைகள் நாம். அதன் வழியே நடந்து பாரதத்திற்கு பெருமை சேர்ப்போம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை குறித்து.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is set to hold a series of high-level meetings with leading French business leaders in Paris today as part of efforts to deepen the India-France economic and industrial cooperation.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மதிய வணக்கம் நேர்களே, நேரம் 1:11. நலம் தானா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஆரோக்கியம் தான் செல்வம் அப்படின்னு பழமொழியை நம்ம கேட்டிருப்போம். இது வார்த்தை மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட அடித்தளம். பணம், பதவி, புகழ் இதெல்லாம் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் இதெல்லாத்தையும் முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடியும். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா, நம்ம உடல் நலத்தை கவனிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆரோக்கியமான உடலும் மனமும் தான் நம்ம கனவுகளை நனவாக்கும் உண்மையான சக்தி.

அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இன்றைக்கிலிருந்து நம்ம ஆரோக்கியமான ஒரு ஒரு விஷயத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். நாம் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு நாளும் நலம் தானா நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வாழ்க்கையில் செயல்முறையும் படுத்தணும். இன்றைக்கி நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கொடுக்கா புளியில் கொட்டி கிடக்கும் பயன்கள். இந்த தலைப்பை கேட்டதுமே நிறைய பேத்துக்கு நம்ம சின்ன குழந்தை பருவத்தில் இந்த கொடுக்கா புளி பறித்த நினைவுகள்லாம் கூட மனசில் வந்து போகும். அந்த கொடுக்கா புளி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பறிச்சிருப்போம், சாப்பிட்ருப்போம். ஆனால் அதுலேயும் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இந்தந்த உணவுகள்லாம் நம்ம தேடி சாப்பிட்றோமா அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்றைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டுருக்கு பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:16 நிலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுற கொடுக்காப்புளி பற்றி தான். இப்போ நகர்ப்புறங்களில் கூட சில பழக்கடைகள்லாம் விற்பனைக்காக இந்த கொடுக்காப்புளி நிறைய அடுக்கி வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. இதோட சுவைத்தானோ என்னவோ தெரிலங்க, இந்த கொடுக்காப்புளிக்காகவே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறதையும் நம்மளால் மறக்கவே முடியாது. அதுவும் பள்ளி பருவங்களில் இந்த கொடுக்காப்புளி சாப்பிட்ட அனுபவம்

பலருக்கும் இருந்திருக்கும். இப்போ நினைக்கும் போது கூட ஒரு சுவையான அனுபவமாக தான் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட கூட நம்ம பகிர்ந்திருப்போம், இல்லை நமக்கு நாமே நினச்சி கூட சந்தோஷப்பட்டுக்கோம் இல்லையா. அப்படிப்பட்ட கொடுக்காப்புளியில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொடுக்காப்புளியோட சுவைன்னு கேட்டிங்கன்னா இனிப்பு புளிப்பு ரெண்டுமே கலந்த ஒரு தனித்துவமான சுவையோடும் வாசனையோடும் உள்ள ஒரு பழம் தான் இந்த கொடுக்காப்புளி. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சுவையில் அமைஞ்ச பழம். இது வெறும் சுவைக்காக மட்டும் இல்லாமல் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளையுமே நம்மளுக்கு தருது இந்த கொடுக்காப்புளி. இது என்னலாம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்ருக்கு ராமு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1:22 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு நாம் கொடுக்காப்பொழியில் கொட்டி கிடக்கும் பயன்கள் இது பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கொடுக்காப்பொழியோட காய்கள் பார்த்திங்கன்னா நல்ல வளைந்த வடிவத்தில் இருக்கிறதால இந்த பெயர் இதுக்கு வந்ததா சொல்கிறாங்க. சில பகுதிகளில் இந்த கொடுக்காப்பொழியை மணிலா புளி அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்ல வெப்பமான காலநிலையில் நல்ல வளரக்கூடிய மரமாகவும் இருக்குதுங்க. இதில் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, கொடுக்காப்புளியில் விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், அயன் இந்த மாதிரி பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. உடலோட வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலோட நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துறதன் மூலமாக சளி, இருமல் இந்த மாதிரியான தொற்றுகள்லேருந்தும் நம்ம உடலை பாதுகாக்குதுங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்படி தேடி தேடி பார்த்து சாப்பிட்ட இந்த கொடுக்காப்புளியில் இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரியாமலே நம்ம சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டிஎம் சௌந்தரராஜன், பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: மணி 30 நிமிடம் நலம் தன நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி கொடுக்கா புளியில் கொட்டி கிடக்கும் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக இந்த கொடுக்கா புளியில் பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண மாதிரியான சத்துக்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறதால இதை நம்ம சாப்பிடும்போது உணவு செரிமானத்துக்கு இதை உதவி பண்ணுதுங்க. இன்னும் சொல்லணும்னா செரிமானம் சம்மந்தமான மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைச்சி குடல் ஆரோக்கியத்தையுமே இது மேம்படுத்துது. இப்போ சொல்லுங்கள், மரத்தோட கீழே நின்றுட்டு கற்களை எரிஞ்சு பழங்களை உதிர்த்ததும் நண்பர்களோட சேர்ந்து யாருக்கு அதிகமாக இந்த கொடுக்காப்பளி கிடைக்குது அப்படின்னு போட்டி போட்டுட்டு அதை சாப்பிட்ட தருணங்களும் மறக்க முடியாது இல்லையா? பள்ளி பையில் பார்த்திங்கன்னா புத்தகங்களோடு சேர்ந்து சில கொடுக்காப்பளிகள் பழங்களுமே ஒளிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நினைவுகளோடு இன்றைக்கி ஆசை போட்டுட்ருக்கோம் நலம் தானா நிகழ்ச்சியில். அடுத்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து நெஞ்சம் மறப்புதலை திரைப்படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுஷிலா பாடியிருக்காங்க.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நல்லா இனிப்பும் புளிப்பும் கலந்து அதை வந்து ரசித்து சாப்பிடுவோம். ஒருத்தங்க கிட்ட நம்ம வந்து நிறைய வச்சுருந்தாங்கன்னா கேட்டு வாங்கி நம்ம வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைஞ்ச கொடுக்காப்புளியில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குதுன்னு இன்றைக்கு நலம் தன நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான ஆற்றலை தருது. ஏன்னா இதில் இயற்கையாகவே சர்க்கரை சத்துக்கள் வந்து இருக்கிறதால நம்ம இதை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு எனர்ஜி கிடச்சி ஒரு ஃபீல் வந்து வருது. விளையாடுற குழந்தைகள், அதிகமாக உடல் உழைப்பு செய்கிறவங்க வந்து இதை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுலேருந்து அவங்களுக்கு தேவையான உடல் ஆற்றல் வந்து உடனடியாக கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய நன்மைகள் நிறைஞ்ச கொடுக்காப்புளியில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் நன்மையுமே இருக்குது. எப்படின்னா இந்த கொடுக்காப்புளி மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெருசாக நல்ல நிழல் தர்ற ஒரு மரமாக இருக்கிறதால பறவைகள் அப்புறம் சின்ன சின்ன உயிரினங்கள் இதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறதோட மண்ணரிப்பை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவுமே இது வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. இன்றைக்கி இந்த மாதிரியான மரங்களை வந்து பார்க்குறது அரிதாயிட்டு வருது. அதனால் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான மரங்களை வளர்க்கணும். சின்ன வயசு நினைவுகளை மீண்டும் கொண்டு வரணும். நம்ம குழந்தைகளும் அந்த நினைவுகளுக்கு வந்து ஒரு நினைவுகளாக இருக்கணும் அப்படின்னு யோசித்து இந்த மாதிரி மரங்களை மீண்டும் நம்ம வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா உண்மையிலே அது வந்து மகிழ்ச்சியான சூழலாக தான் இருக்கும் இல்லையா. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு உங்களுக்காக. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் வாலி வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையில் TM சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

இன்னைக்கு நிலம் தனா நிகழ்ச்சியில் கொடுக்காப்பொழியில் கொட்டி கொடுக்கும் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல வகையான சாக்லேட், ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச இந்த பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி இனிய நினைவுகள் இருக்குதோ அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து வாழ்க்கையை கொண்டு போகலாம். மரங்களோடு நட்பாருங்க, இயற்கை பழங்களை விரும்பி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நிலம் தனா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லைக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறை

0: மற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும், தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும். தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/2026 விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23/3 தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்றைக்கு தான் 10 மணிக்கு வைத்தோம். மஞ்ச நாட்கள்லாம் 9:30 கூடும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தரவில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார்.

0: என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில், நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சித் திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026 ஆம் ஆண்டு நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026 ஆம் ஆண்டில் இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும், 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு RV அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
4: காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
5: மழை காலங்களில் மோஸ்ட்லி இந்த சீசனில் வர்றது மோஸ்ட்லி அலர்ஜி தான். அண்ட் ஒன்று அது அலர்ஜின்னு போக இன்னொரு சில பேருக்கு இந்த மூக்குத்தண்டு வளைவு இருக்கும். ஸோ மூக்குத்தண்டு வளைஞ்சிருக்கும் போது இப்போ சைடில் வந்து டர்பினேட்ஸ்ன்னு சில 2 உறுப்புகள் இருக்கும். ஸோ இந்த அலர்ஜி இந்த மாதிரி டைமில் என்ன ஆகுனா அந்த டர்பினேட்ஸுங்கிறது வந்து வீங்கும். ஸோ வீங்கினோன்னு என்ன ஆகுனா ஆல்ரெடி உங்களுக்கு மூக்குத்தண்டும் வளைஞ்சிருக்கும் போது இதுவும் வீக்கம் கொடுக்கும்போது சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அங்கே இடம் இல்லை. ஸோ அதனால தான் அந்த மூக்கடைப்பு இருக்குது. வந்து மூக்குத்தண்டு எவ்வளோ தூரத்துக்கு வளைஞ்சிருக்கு மருத்துவரை பார்த்து இது பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வளைஞ்சிருக்கு. இப்போ

0: வளைவு எதுவும் இல்லைனா ரெண்டு நாளில் மோஸ்ட்லி அந்த சீசனல் இதானு சரியாயிரும். அலர்ஜி ரொம்ப இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுத்து ட்ராப்ஸ் சொல்லுவோம், நிறைய பிராண்ட் நேமில் இருக்குது. ஸோ அந்த ட்ராப்ஸ் அதுவுமே 5 நாளைக்கு மேலே தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரீட்மெண்ட்லாம் சரியாகலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்குமே நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும். மூக்கு தண்டு எதுவும் நல்லா வளைஞ்சிருக்கா, இந்த டர்பினேட்ஸ் சொல்லக்கூடியது கீழே மேலேனா நம்மளால் என்ன தான் இருந்தால் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். இது உள்ளே இருக்கிறதுனா சிடி ஸ்கேனில் தான் தெரியும். ஸோ அது உள்ளே எதுவும் வேறு எதுவும் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நார்மல் சைனசைட்டிஸ்லனா ஆவி பிடிச்சா சரியாயிரும். அந்த பாதை அடப்பட்டிருந்துச்சுன்னா அது சரி வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மருத்துவரை பார்த்து இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ அதான் சொன்னால யாருக்கு காதில் ஜவ்வில் ஓட்டை இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, அண்ட் சில பேருக்கு ஓட்டை இல்லைனாலும் ரொம்ப குளிர்ந்த காத்து, இப்போ என்ன சொல்ல பஸ் அதிகாலையில் டிராவல் பண்ணுவாங்க, பஸ் ஓரத்துல ட்ரெயின் ஓரத்துல இருப்பாங்க, முக நரம்பு ஃபேஷியல்னா ஒன்று சொல்லுவோம். அந்த ஃபேஷியல் சில பேருக்கு வந்து திடீர்னு வந்து அவங்களுக்கு அந்த வாய் கோணிக்கும். அது யூஸ்வலாக அது ஸ்ட்ரோக்கில் சில பேருக்கு வரும். ஸ்ட்ரோக்லாம் இல்லாத யங்காக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தோம்னா அந்த முக நரம்பு பாதிக்கப்பட்டு வாய் கோணிக்கும், ஒரு பக்கம் கண்ணை மூட முடியாது. கோல்டு குளிர்ந்த காற்று, ஏன்னா அந்த ஃபேஷியலுங்கிறது காதுக்குள்ளார தான், காதுக்குள்ள கூடி தான் போகும் நம்ம முகத்துக்கு வந்து அது அந்த நரம்பு போகும். ஸோ அந்த குளிர்ந்த காற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அது ஒன்று. ஸோ ரொம்ப கோல்டான இதில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, லாங்காக பண்ணுறாங்கன்னா அது போட்டு காது ஜவ்வுல ஓட்ட இருக்கிறவங்களுக்கு, சீல் வடிகிறவங்களுக்கு அது கண்டிப்பா போட்டுக்கணும். இல்லைனாலும் ரொம்ப கோல்டான இதுல நம்ம டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அது போட்டுக்கிறது நல்லதுதான். வார்ம் வாட்டர் குடிக்கிறது நல்லதுதான், அது நம்ம குரல் வளையத்தை வந்து அது பாதுகாக்கும். நம்ம ரொம்ப கோல்டான ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்றது நல்லதுதான். ரொம்ப கோல்டான ஐட்டம்ஸ் அண்ட் ரொம்ப நம்ம சொல்ற மாதிரி அசிடிட்டி ஆசிட் இது பண்ற மாதிரி ரொம்ப காரமான உணவுகள், ரொம்ப எண்ணெய் ஆகாரம் அதிகமா இருக்க உணவுகள் அண்ட் ரொம்ப லேட் நைட்டா சாப்பிட்டு உடனே படுக்கிற அந்த மாதிரி பழக்கம் வழக்கங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுமே குரல் வளத்தை வந்து பண்ணுறதுக்கு உதவும். ரொம்ப கோல்டான ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது நம்ம குரல் வளத்தை பார்த்து. அதே மாதிரி பேசுமே வந்து ரொம்ப பேசுகிற என்னதான் பேசுறது இதாக இருந்தாலும் ஒரு வாய்ஸ் ரெஸ்ட்டுங்கிறது தேவை. ஸோ வாய்ஸ் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நம்மளோட வேலை நேரம் தவிர மற்ற நேரத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஏன்னா அதுவும் எவ்வளோ நேரம் தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கு ரெஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம பொதுவாக ரெஸ்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ ரெஸ்ட் கொடுத்தாலே போதும். கோல்டு ஐட்டம்ஸ் இது எல்லாமே அடுத்துதான், அதை அவாய்ட் பண்றது எல்லாமே அடுத்துதான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேலை நேரம் கழிச்சு நம்ம வாய்ஸ் ரெஸ்ட், அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்தோம்னா அதுவே தாராளமா போதும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holding series of high-level meetings with leading French business leaders in Paris today, also to attend VivaTech summit this evening. Centre to construct over 26,000 kilometres of rural roads with allocation of more than 18,900 crore rupees in financial year 2026-27. Calcutta High Court refuses to stay West Bengal Speaker's decision to appoint Ritabrata Banerjee as Leader of Opposition. Memorandum of Understanding between the United States and Iran comes into effect, opens 60-day window for peace negotiations. And in hockey, India beat Uruguay 3-2, advances to semifinals in FIH Women's Nations Cup in New Zealand. Prime Minister Narendra Modi is holding a series of high-level meetings with leading French business leaders in Paris as part of efforts to deepen India-France economic and industrial cooperation. Prime Minister Modi will attend the VivaTech 2026 alongside French President Emmanuel Macron in the evening. He will lead a series of high-level engagements at the summit, culminating in a highly anticipated keynote address that highlights India's skyrocketing global digital footprint. The VivaTech Summit is Europe's largest technology and startup event, where Mr. Modi is expected to highlight India's growing innovation ecosystem and technological advancements. India will have the largest national pavilion at this edition of VivaTech Summit, a fitting symbol of the enormous potential for partnership between the Indian and European innovation ecosystem. The Prime Minister is also scheduled

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நூறாவது முறை வீழ்ந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதாம் பூமி, 99 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. ஆம், விழுந்தாலும் இழுவோம் விருட்சமாய். நேரம் 2:16 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய லெட்டரை நாங்கள் படிப்போம். உங்களுக்கு ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கோ அல்லது என்ன உங்களுக்கு எழுதணும்னு தோணுதோ சொல்லணும்னு தோணுதோ அதை ஒரு போஸ்ட் கார்டு அது என்ன போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 50 பைசா போஸ்ட் கார்டு வாங்கி அதில் எழுதுங்க. என்னெல்லாம் எழுதணும்னு தோணுதோ அதை எழுதிட்டு பின்னாடி 2 அட்ரஸில் அன்பின் வரிகள் நிலைய இயக்குனர் அவர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 62700 அப்படிங்கிற அந்த முகவரிக்கு எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெட்டரை நாங்கள் வந்து ஒவ்வொரு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியிலையும் வாசிப்போம்.

0: ஸோ அந்த வகையில் இப்போ என் கையில் இருக்கக்கூடிய முதல் லெட்டர் யாரோடது அப்படின்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யாரோடது அப்படின்னா சுதா பால்ராஜ் உடையாம்பிலிருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? 14/6/2026 அன்று மாலை 4:02 பொதுகி தும்பி நிகழ்ச்சியில் முதலாக வந்த நேயருக்கு தாயை 3 விழுந்தது. தாயக்கட்ட ஒருட்டி விளையாண்டே இல்லை, அதில் 3 விழுந்துச்சு. அறிவிப்பாளர் பிரேமி அவர்கள் நேயருக்கு விடுகதை கேட்டார். ரெக்கை இல்லை பரப்பான் என்று கேட்டார். டைம் முடிந்தும் பதிலை அருமையாக நேயர் வாயிலிருந்து வர வைத்தார். அறிவிப்பாளர் பிரேமி தங்க கல்யாணி இருவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சுதா பால்ராஜ் உடையாம்பிலிருந்து எழுதியிருக்காங்க. அடுத்ததை யாரோட லெட்டர் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யாரோட லெட்டர்? சிவகலையிலேருந்து கே கே தாமஸ், வீரை லக்ஷ்மணன், வீரை கருணாநிதி, சிங்காரவேலன், மஞ்சள் காயிலிருந்து சிங்காரவேலன், இவங்க எல்லாரும் வந்து எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்களோட சேர்த்து இன்னொரு ஒரு முக்கியமான ஆள் எழுதியிருக்காங்க. யாருன்னா கனகராஜ் அவர்கள். கனகராஜ் அவர்கள் உதவி காவல் உதவி ஆய்வாளர் பணி நிறைவு கல்லடை குறிச்சிலிருந்து கனகராஜ் அவர்கள் எழுதியிருக்காங்க. என்ன லெட்டர் அப்படின்னா, 102.6 FM திரு இயக்குனர் அவர்களுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12/6/2026 இரவு 10 மணிக்கு சுகமான ராகம் காவல்துறையின் தோற்றம் தமிழ்நாட்டில் 1659 முதல் 1997 அதிரடிப்படை வந்தது வரைக்கும் 15 முக்கிய பணிகள் தலைப்பில் போலீஸ் சட்டம் குற்றம் கைது சாட்சி ரகசிய போலீஸ் வழக்கு கோர்ட் நீதி தீர்ப்பு தண்டனை விடுதலை பற்றிய தொகுப்பு பாடல்கள் மிகவும் அருமையை பரப்பிய மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனகராஜ் ஐயா அவர்கள். அடுத்ததான் என் கையில் யாரோட லெட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மஞ்சள் நீர்க்காயர், சிங்காரவேலன், வீரநூலூர் கருணாநிதி, மம்சபுரம் மீனா, அவங்களோட லெட்டர் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 15/6/2026 அன்று பக்தி மாலையில் ஜாதி மதம் இல்லாமல் பாடல் தேர்வு செய்து எங்கள் இதயத்தை வந்து மகிழ்ச்சியுற செய்த நாகூர் அனிஃபா அவர்கள் பாடிய அல்லாவை நாம் தொழுதால் துன்பம் ஓடிப்போம் என்ற இனிய குரலில் ஒழித்தபோது எங்கள் இதயத்தை வருடன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நன்றி. அடுத்த லெட்டர் யாரோட லெட்டர் என் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்வெல் மேலக்கூனியூர் அம்பை வட்டம், அவங்களோட சாம்வெல் அவங்களோட லெட்டர் தான் என் கையில் எழுதியிருக்கு. கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 102.6 FM திரு இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். ஆர் சாம்வெல் மேலக்கூனியூர் ஆகிய எனது கடிதம் ஒளி சுகமான ரகம் காவல்துறையின் முக்கிய பணி 15 தலைப்புகளில் 12/6/2026 அன்று தீ அறிவிப்பால் என் அபிமான மணிமுத்தாறு திரு கணேஷ் அவர்கள் எனது தொகுப்பை மிகவும் நேர்த்தியாகவும் நேயர்களுக்கு எளிதாகவும் புரியும் வகையில் அருமையான நெல்லை பண்புகளில் வளம் வரச் செய்ததற்கு எனது சார்பிலும் எனது குடும்பம் சார்பிலும் அன்பு தமிழ் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா நன்றி உங்களோட கடிதத்துக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, 90 ரேடியோ பணியில் எனக்கு 12 பங்கு உண்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பங்கு இருக்குது. நீங்கள் உங்களோட கடிதங்களுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி விளம்பரம்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-68-648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 2:26 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில், அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது தெரியுமா? யாரோட லெட்டரு? தே கனகராஜ் அவர்கள், காவல் உதவி ஆய்வாளர், ஓய்வு, கல்லடை குறைச்சி, அவங்களோட தான். மற்றும் மேலே கூனியூர் ஆர் சாமுவேல், பரப்பாடி சாம் ஜோயல், சேரன் மகாதேவி,

ஏ ராஜதுரை இவங்கெல்லாம் தான் லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 102.6 FM துறை இயக்குனர் வாரி அவர்களுக்கு நன்றி. நெல்லிப்பண்பில் 102.6 FM வானொலியில் தினமும் காலை 7:35 வளமரும் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி மிகவும் அருமையாகவும் பாமர மக்களுக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த நிகழ்ச்சியை திருநெல்வேலி பண்பலை 102.6 நடத்தி வரும் சிவகலை திரு கே கே தாமஸ் அவர்களுக்கு பண்பலைக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கே கே தாமஸ் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நாங்களும். அடுத்ததாக, யாரோட லெட்டர் என் கையில் இருந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோயில்பட்டியிலேருந்து குமார் சாரோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 11/6/2026 அன்னைக்கு எழுதியிருக்காங்க. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரி அவர்களுக்கும் வணக்கத்துடன். ஏ குமார் எழுதுவது என்னென்றால் நலம் நலம் அறியாவல் எழுதியிருக்காங்க. நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். 11/6/2026 வியாழன் இரவு 9:30 to 10 வரைக்கும் மத்திய அலைவரிசையில் அமுதக்கணி என்ற நாடகம் இடம்பெற்றது. அருமையான சரித்திர நாடகம். அதியமான் அரசரும் ஔவையாரின் தூது நெல்லிக்கணி போன்றவற்றை எடுத்து காட்டியது. அரசர் அதியமான் தனக்கு கிடைத்த அற்புதமான நெல்லிக்கணியை ஔவையாருக்கு கொடுத்து மகிழ்ந்தார். தனித்தன்மை வாய்ந்த நெல்லிக்கணி பிணிமூட்டி இல்லாமல் செய்து நெடுங்காலம் வாழ வைக்கும் என்பதை அறிந்திருந்தும் தான் உண்ணாமல் ஔவையாருக்கு கொடுத்தது சிறப்பித்து எடுத்துக்காட்டியது நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிறப்பு பற்றி எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட லெட்டர் தான் என் கையில் இருக்குது. 11/6 அன்னைக்கு எழுதியிருக்காங்க. வியாழன்கிழமை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பேங்கில் SB அதாவது சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கௌண்ட் தொடங்குவதற்கு ஆங்கில உரையாடல் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். நான் தினசரி பயன்படுத்தும் 4 ஆங்கில வார்த்தைகளையும் விளக்கத்துடன் எடுத்து சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அவர் அடுத்து காலை 9:00 to 10 ஆனந்த பூங்காற்றில் தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் தவிர்ப்பது எப்படி என்பது பற்றி நமது நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் அனைத்தும் பாராட்டுக்குரியது. நமது பண்பலை சகோதரி கூறியது போல தேவையில்லாத பொருட்கள் வாங்க காலத்தை தள்ளி போடுறது சரியான ஒரு யோசனை. சகோதரிக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட லெட்டர் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, சகோதரி திவ்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள் எழுதியிருக்காங்க. 10/6/2026 புதன் இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக விருப்ப பாடலை கேட்பது வெள்ளங்குடி பாபு அவர்கள்தான். ஆனால் 11/6/2026 வியாழக்கிழமை பொதுகை தும்பியில் கலந்து கொள்ள தொலைபேசி வாயிலாக வந்தது முள்ளக்காடு பாபு. ஐயோ, பேரை மாற்றிட்டாங்க போலையே. சரி சரி, வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். தவறுதலாக நேற்று பேசிவிட்டீர்கள் என்று கூறி முள்ளக்காடு பாபு அவர்களுக்கு இணைப்பு கொடுக்கவில்லை நினைக்கிறாங்க. ஐயா, முள்ளக்காடு பாபு ஐயா, எங்களை தயவாக மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தெரியாமல் நடந்த தவறுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். சற்று வருத்தமாக உள்ளது, எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது. விதிமுறைகளை கவனத்துடன் கடைபிடிப்பவர்களுக்கு சகோதரர் முள்ளக்காடு பாபு அவர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா, நாங்கள் வந்து முள்ளக்காடு பாபு ஐயாட்ட மீண்டும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி ஐயா, சாரி. அடுத்ததாக, யாரோட கடிதம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோயில்பட்டி குமார் ஐயா அவர்களோட கடிதம் தான் எங்கிட்ட இருக்குது. 10/6/2026 புதன்கிழமை இரவு இலக்கிய சாரலில் தங்க தமிழும் நானே வாழ்வும் நவீன வாழ்வும் என்ற பொருளில் சகோதரர் அவர்கள் பண்டைகால மன்னர்களின் ஆட்சி முறையும் அவர்களின் தன்மானம் வீரம் அன்பு ஆகியவற்றை பற்றியும் நமது மக்களின் இயல்புகளை பற்றியும் எடுத்துரைத்து சிறப்பித்ததாக பாராட்டுகள். தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையான இனிமையான பழைய பாடல்கள் மேலும் இனிமையாக இருந்தது. சகோதரிக்கு ட்ரிபிள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்பட்டி குமார் சார் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் வந்து பாராட்டுகள். அடுத்ததை அவங்க எழுதின அதே கடிதம் 12/6 அன்னைக்கு எழுதின கடிதம். வெள்ளிக்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் கான்சியஸ் கான்ஃபிடென்ட் பிரேக்ஃபாஸ்ட் குட் பை என்ற 4 புதிய வார்த்தைகள் மற்றும் அதற்குரிய தகுந்த விளக்கம் அர்த்தம் தெளிவாக புரியும் வகையில் எடுத்துரைத்தார்கள். ஆங்கிலம் எளிதில் பேசக்கூடியது லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கிங் போன்ற வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். சிவகலை கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள். ஐயா, அவங்களுக்கும் பாராட்டுகள். அடுத்து காலை 9 to 10 ஆனந்த பூங்காற்றில் காலை உணவின் முக்கியத்துவம் பற்றி நமது நேயர் பேசி சிறப்பித்தார்கள். தொடர்ந்து வந்த பாடல்களும் சமையல் பற்றிய பாடல்களாக இருந்தது. பாராட்டுகள். காலை உணவு மிகவும் அவசியம் அப்படின்னு குமாரையா லெட்டர் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் பாராட்டுகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஆசை திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹே ஜஹான் முஃப்த் இலாஜ் ஏக் சப்னா ஹே, ஆர் ஹமாரே யஹான் வோ ஆம் நாகரிக் கா அதிகார்.

0: आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேரம் 2:38. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்கு தெரியுமா? என்ஜினியர் சோ சண்முக சுந்தரம். என்ஜினியர் சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, கிருஷ்ணாபுர மணி நகரம் மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க சரிங்களா. கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரம் அங்கேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் எழுதிருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பார்ந்த நெல்லை பண்பலைக்கு கனிவான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஐயா உங்களுக்கு வணக்கம். கடந்த 14/6/2026 அன்று பிற்பகல் 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்தால் ஏற்படும் நன்மைகள், ரத்த தானம் செய்வதில் உள்ள உண்மை தகவல்கள் மற்றும் பொய்யான மூட நம்பிக்கை பற்றிய தகவல்கள் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான அனைத்து பாடல்களும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி சிறக்க கொடுத்த அறிவிப்பாளர், வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் படைத்த நெல்லை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது? சுதா பால்ராஜ் உடையாம்புலியிலேருந்து எழுதியிருக்காங்க. சுதா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 11/6/2026 அன்று காலை 10:02 மனமர்மதை நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளோடு நேயர்கள் விருப்ப பாடல்களும் நிகழ்ச்சி வளம் வந்தது. அறிவிப்பாளர் ரியோ அவர்கள் குஜராத்தில் உள்ள வெள்ளை பாலைவனத்தை பற்றிய தகவல்கள் அருமையாக இருந்தது. காலையில் சூரியன் உதிக்கும் போது வெள்ளையாகவும் சாயங்காலம் ஆரஞ்சு கலராகவும் இருக்கக்கூடிய அந்த தகவல் வந்து அருமையாக இருந்தது. இனிமையான குரலில் அருமையாக கூறினார்கள் ரியோ அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுதா பால்ராஜ் சொல்லியிருக்காங்க. சுதா பால்ராஜ் உடையாமலேருந்து இருக்காங்க. அதே கடிதம், அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதம் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 9/6/2026 அன்று ஆனந்த பூங்காற்றில் கோபம் பலமா பலவீனமா அப்படிங்கிற தலைப்பில் கலந்து கொண்டு அருமையாக கருத்துக்கள் கூறினார்கள். என்னுடைய கருத்து, கோபம் அளவோடு இருந்தால் பலம்தான். தொகுத்து வழங்கிய ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, நன்றி சுதா, நன்றி. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முருகன், மேலச்சேவல் முருகன் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நலம் நலம் அறியாமல் நாங்கள் நலமாக இருக்கிறோம். 15/6/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான அந்த காலத்தில் விளையாட்டுகள் எப்படி இருக்கும், இப்போது இந்த காலத்தில் டிஜிட்டல் முறையில் விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நேரம் மிக அருமையாக சொன்னாங்க. அந்த காலத்தில் விளையாடும் போது கோலி குண்டு, குச்சிக்கம்பு, பம்பரம் இந்த விளையாட்டுகள் 4 பேர் 5 பேர் விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ ஒவ்வொரு நேயர்களும் தனித்தனி நேயர்களும் தான் இருக்காங்க. நேயர்கள் தனித்தனி செல்களை பார்த்து கேம் விளையாட்டு கூட இருக்கிறார்கள். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள், டபுள் இல்லப்பா, ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் யாரோட கடிதம் என் கையில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ்பி பாபு, சரஸ்வதி, முல்லக்காடு, தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. 14/6/2026 ஆனந்த பூங்காற்றி தந்த வண்ணம் பிரதிபலன் பார்த்து நான் தான் உதவி செய்கிறோம், அதாவது ஏதாவது ஒன்று பார்த்து தான் நம்ம பிரதிபலன் பார்த்தா உதவி செய்கிறோமா அப்படின்னு கேட்டாங்க. அருமையான தலைப்பு வாழ்த்துக்கள். கலந்து கொண்டு பேசி ஒவ்வொரு நேயர்களுக்கும் தங்கள் அனுபவம் மூலம் பல நல்ல கருத்துக்களை தந்தது மிக சிறப்பு. ஒருவருக்கு நாம் செய்யும் உதவி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கண்டிப்பாக திருப்பி வரும் என்று அழகாகவும் ஆழமாகவும் நமது நேயர்கள் எடுத்து கூறிய விதம் மிக மிக அருமை. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கு சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி சசிகலா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாபு சரு சரஸ்வதியமும் முள்ளக்காட்டிலேருந்து எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்திலிருந்து விஜய் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஜானகி அவங்களோட குரல் பரணிசில் பாடல் இதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:47. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரோட கடிதம், ஏ குமார் அவர்கள் கோயில்பட்டியிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்போம். 7/6/2026 அன்றைக்கி தான் எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 7/6/2023 போட்டாங்க. சரி, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 4 to 5 மணிக்கு இடம்பெற்ற விடியலை நோக்கி நாடகம் விவசாயிகள் படும் கஷ்டங்களை காண வைத்தது. நாடகம் மட்டுமல்ல, நடப்பதை காண வைத்தது. விவசாயிகளை காப்பாற்ற வட்டிக்கு வாங்கிய கடன் காடுகளையும் வீடுகளையும் விற்கும் அளவுக்குத்தான் இருக்கிறது என்பதை நேரில் காண வைத்தது மிகவும் வருத்தத்தை கொடுத்தது அப்படின்னு ரொம்ப அக்கறையோட, சமூக அக்கறையோட எழுதியிருக்காங்க. கூடவே ஒரு திருக்குறள் எழுதியிருக்காங்க. என்னென்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் அப்படிங்கிற திருக்குறளை உண்மையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த லெட்டர் அவங்களோட லெட்டர் தான் என் கையில் இருக்கு. என்ன என்னைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8/6/2026 அன்னைக்கு எழுதியிருக்காங்க. திங்கள் காலை ஆனந்த பூங்காற்றில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவை பட்டறிவா படிப்பறிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தலைப்பு வந்து நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும் தங்களோட

கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அனைவருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் இருக்காங்க. படிப்பறிவை காட்டிலும் எந்த நேரத்திலும் எதை செய்தால் நன்மை பயக்கும் என்பதற்கு உறுதுணை பட்டறிவு தான். நன்றியுடன் குமாரன் எழுதியிருக்காங்க. நன்றி. அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 8/6/2026 திங்கட்கிழமை காலை வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்ட தியாகராஜ நகர் திரு செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டுகள். நடந்த விபத்தை வானொலி வாயிலாக அறிந்து கொண்டு உடனடியாக இரத்த தானம் செய்ய சென்றதாக சொன்னார்கள். உயிர்களை காப்பாற்ற சென்ற உயர்ந்த உள்ளம் கொண்ட சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு குமாரையா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்னைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா, 8/6/2009 எழுதியிருக்காங்க. 8/6/2026 திங்கட்கிழமை இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த வீரவநல்லூர் சகோதரர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டுகள். பாடல்கள் அனைத்தும் பழைய தத்துவ பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. முக்கணியில் தேனூற்றி சாப்பிட்டால் கூட இந்த இனிமை இருக்குமா? இருக்காது என்பதே உண்மை அப்படின்னு குமார் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக என்ன லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட லெட்டர் தான். 9/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் கோபம் பலமா பலவீனமா என்ற தலைப்பில் தனது நேயர்கள் தங்களின் கருத்துக்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். உணவில் தேவைக்கு ஏற்ப உப்பு போடுவது போலதான் கோபம் இருக்க வேண்டும். அழகாக எழுதியிருக்காங்க. உணவில் உப்பு அளவுக்கு கோபம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அது அதிகமானால் பலவீனம்தான். நன்றியுடன் ஏ குமார் கோயில்பட்டிலிருந்து. அருமையான பதிவு. அருமை அருமை அருமை. அடுத்ததாக அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயலக்ஷ்மி குமார்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜெயலக்ஷ்மி குமார் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 9/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் கோபம் அப்படிங்கிறது பலமாக பலவீனமா அப்படிங்கிற தலைப்பில் சிறந்த கருத்துக்களை கூறிய நமது நேயர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள். கோபம் கூடாது என்பது எனக்கு எனது அனுபவ கருத்து. காரணம், நான் கோபப்பட்டாலும் எனது கணவர் கோபப்பட மாட்டார்கள். இப்போ தெரியுது லெட்டர் எழுதுறது குமார் சார் தான் நினைக்கிறேன். கணவர் கோபப்பட மாட்டார்கள். வானரமுட்டி சகோதரன் செல்வம் கூறியது போல கோபப்படக்கூடாது என்பது தான் அறிந்து கொண்ட உண்மை. எனது பாராட்டுக்கு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா கூறிய கருத்துக்கள் சிறப்பு பாராட்டுகள். நன்றியுடன் நன்றி நன்றி நன்றி. எனக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சார் தான் குமார் சார் கோயில்பட்டிலேருந்து குமாரையா தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 8/6/2026 திங்கட்கிழமை காலை ஆங்கிலம் அறிமுகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த சிவகலை சகோதரர் திரு கே கே தாமஸ் அவர்களுக்கு முதலில் நன்றியுடன் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஏஇஐஓயு வவ்வல்ஸ் எழுத்துக்களையும் அதன் பயன்களையும் எடுத்துரைச்சாங்க. கேன் குட் வில் உட்னு நினைக்கிறேன். கேன் குட் வில் வுட் போன்றவை கூட எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குமார் சார் உங்களுக்கும் பாராட்டுகள். கே கே தாமஸ் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகள். நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. விஐபி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலில் ரஞ்சித் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேரம் 2:56. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-ன் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் கடைசியாக 2 கடிதம் என் கையில் இருக்குது. அது யாரோடது அப்படின்னு வாசிக்கிறேன். ஆ பரமசிவானந்தம் ஆழ்வார் குறிச்சியிலேருந்து 12/6/2026 அன்னைக்கு எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும் அன்பு தோழனின் இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். நேயர்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நிகழ்ச்சியில் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் நேரடி நிகழ்ச்சிகள் வழங்கினால் நேயர்களுக்கும் மகிழ்ச்சி அடைவோம். ஒரு மணி நேரம் நேயர்கள் வருகை இல்லாமல் பாடலாக வளம் வருது. இதனால் இந்த முறை மாற்றி 2 நாட்கள் என்பதை விலக்கி ஒரு நாளுக்கு ஒரு நேயர் ஒரு நேரலையில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கத்தை உறுதிப்படுத்திங்க அப்படின்னா, அது வந்து அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பம், அனைவரின் விருப்பமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றத்தை நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கிறேன், நேயர்களிடம் அல்ல என்பதை புரிந்து செயல்படுவீர்கள் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்குறிச்சியிலேருந்து பரமசிவானந்தன் சார் வந்து நம்ம நெல்லைப்பண்பலைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து ஷேர்கிட்ட நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு ஒரு கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அனுராதா அரிசேவநல்லூர் அப்படிலேருந்தும், மல்லிகா சேரன் மகாதேவிலேருந்தும், பரமேஸ்வரி நாரணம்மாள்புரத்துலேருந்தும் எழுதியிருக்காங்க. என்றைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 15/6/2026 திங்கட்கிழமை இரவு ஒலிபரப்பு ஆன சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் பாடல்கள் தொகுப்பு மிகவும் அருமை. அவரது தொகுப்பில் சுசிலா அவர்கள் பாடிய முத்தான பழைய பாடல்களை கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் எழுதியிருந்த முன்னுரை மிகவும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரம் தொடராதா அப்படிங்கிற ஏங்க வைத்தது. நிகழ்ச்சி சிறப்பித்து தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும், சிறந்த பாடல் தொகுப்பை வழங்கிய வீரவநல்லூர் பேராட்சி அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அனுராதா, மல்லிகா, பரம

ஈஸ்வரி இவங்க எழுதியிருக்காங்க. இன்றைக்கி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உள்ள எல்லா லெட்டரும் படித்தாச்சு. நீங்களும் உங்களோட லெட்டர் வந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் லெட்டரை படித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக ஹாப்பியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அன்பு உள்ளங்களின் நினைவுகளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 3:00 குக்கு நேருப்ப பாடல் நிகழ்ச்சியும், 4:00 பொதிகை தும்பி நிகழ்ச்சியும், 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டு வந்த படமும் பாடலும் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நமது நிலைப்பண்பு 102.6 மகாஹெர்ட்ஸில். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் என்னை ரேட்டாட்டா பாய் பாய் நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்துருந்தேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சற்றுமுன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படும் என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 100,000 ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் காத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜுப்ஜானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கார்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேளுங்கள்.
1: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த நிகழ்ச்சி குக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படுறப்ப இன்னொரு கதவு வந்து திறக்குதுங்க. ஆனால் பல நேரங்களில் நம்ம மூடிய கதவோட நினைவுலேயே இருக்கிறதால என்னவோ தெரியல, திறந்த கதவுகள் நம்ம கண்களுக்கு தெரிகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அலெக்சாந்தர் கிரஹாம்பல். இவங்களோட வரிகளோட இன்றைக்கி குக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க, உங்களுடைய பெயர், ஊர், பிடிச்ச திரைப்பட பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்பில் 9444336-0794 9444336-0794 இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் விருப்பப்பட்ட அந்த பாடல் ஒலி வளமுறை காத்துட்ருக்கு. நேர்களை நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டிருக்காங்க முன்னீர் பள்ளம் பிரதீக்ஷா. வெற்றி கொடிக்கட்டு படத்தில் இருந்து பாடல் கொடுங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, நாமளும் சேர்ந்து கேட்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேரம் 3:11 கொக்கோ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி கண்ணன் இவங்க கேட்டிருக்காங்க. கிராமத்து மின்னல், அந்த திரைப்படத்திலிருந்து நீ போகும் பாதையில் அப்படின்னு தொடங்குற பாடல் கொடுங்க அப்படின்னு கொடுத்துடலாங்க. கேளுங்கள்.

பாட்டு கேட்குறது யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை நெல்லை பண்பலையில் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேயர்களும் ரொம்ப விருப்பப்பட்டு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நாமளும் ஒவ்வொரு பாடலாக கொடுத்துட்ருக்கோம். நேரம் 3:17 ஆயிட்டுருக்கு. அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, நெல்லையிலேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க, பூவே உனக்காக திரைப்படத்துலேருந்து. சொல்லாமலே யார் பார்த்தது, அந்த பாடல் கொடுங்க அப்படின்னு பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்கள்.

0: अभी आपने सुना कार्यक्रम चिड़िया की बच्ची। तो श्रोताओं, अब हमारा कार्यक्रम यानी उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இப்போது நம்ம ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2498645 இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேர்களே, ரொம்பவே ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக ஆரம்பமாயாச்சு. இன்றைக்கி நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி நேர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம் சொல்லிக்கிறோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.

0: அண்ணா
1: வணக்கம்மா.
0: வணக்கம் அண்ணா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கம்மா. மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க?
0: மத்தியானம் வந்து தயிர் சாதம்.
1: அப்படி நல்ல உற்சாகமா இருக்குதே.
0: அப்படியா?
1: தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரி தெரியல. வேற ஏதோ
0: அது என்ன தெரியுமா, அண்ணனை பார்த்தோன்னு வந்த உற்சாகம் தான், வேற ஒண்ணும் இல்லை.
1: ஏற்கனவே கொஞ்சம் வந்து இல்ல, வெயில் கடுமையா இருக்கு, அதனால இது நல்லா தான் இருக்கு இப்படி கேக்குறதுக்கு. ஆனாலும் கூட நேயர்கள் இன்னைக்கு வந்து தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, நம்ம நேயர்கள் எப்பவும் தயாரா தான் இருப்பாங்க.
1: ஆனாலும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும் அப்படிங்கிற அந்த விதிமுறையை நாம ஞாபகப்படுத்திடணும்.
0: ஞாபகப்படுத்திருக்கோம். நேர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில். நீங்க ஒரு நாள் விட்டு புதிய நேர்களுக்கும் வழிவிட்டு நிகழ்ச்சியை அழகா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்து இன்னைக்கும் நிகழ்ச்சியில பங்கு எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க நிகழ்ச்சியோட ரூல் என்ன அப்படின்னு ஒரு முறை நேர்களுக்கு
1: சொல்லணும் இல்லையா?
0: ஆமா, நாம இப்ப தாயை முருட்டி விளையாட இருக்கிறோம். 1, 3, 5 அப்படிங்கிற ஒற்றைப்படை நம்பர் வந்து விழும் போது நாங்க வந்து உங்களுக்கும் 2, 4, 6 அப்படிங்கிற இரட்டைப்படை நம்பர் விழுந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கும் கேள்விகள் கேட்கலாம்.
1: முடிஞ்சா பதில் சொல்லலாம், இல்லைன்னா மார்க்க கொடுத்துடலாம்.
0: மார்க்க கொடுத்துடலாம். இதுக்கு வந்து 40 வினாடிகள் உங்களுக்கு வந்து டைம். அதுக்குள்ளால கரெக்டா நீங்க பதில சொல்லிருங்க, இல்ல எங்களுக்கு மார்க் கொடுத்துருங்க. ஆனா கேக்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பொதுரிவு சார்ந்த க்வெஸ்சன்ஸா இல்லாம நல்ல ஜாலியா நம்ம நிகழ்ச்சியை கொண்டு போற மாதிரி சூப்பரான க்வெஸ்சன்ஸோட
1: இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பரவாயில்ல
0: பரவாயில்ல
1: அப்படிதான் சொல்லணும்.
0: அதையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி
1: நம்ம அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள்
0: நேர்களை நீங்க அழைக்கலாம். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையுடைய இணைப்பெண் 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி அம்மா, நீங்களும் அண்ணனும் தான் விளையாட போறீங்க, சரியா?
1: போட்டலாமா தாயம்? போட்டாச்சு.
0: ரெண்டு
1: நீங்க தான் கேட்கணும், நான் பதில் சொல்லணும் தெரிஞ்சா. சரிம்மா, சரி சரி. இருமுகங்களா?
2: இரு முகன் எளிமையா கேட்டீங்க அப்படித்தானம்மா.
1: சரிங்கம்மா, ஏன்னா பழைய படங்கள் வந்து நம்ம மனசை விட்டு போகாத படங்கள் இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து மகிழ்ச்சி. பரவாயில்லம்மா, நான்
0: முதல் அட்டகாசமா பதில அள்ளி வீசிட்டீங்களே.
1: அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் சகோதரி இருக்கிற ஒரு தைரியத்துல தான் வேற என்ன.
0: சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம். கோமதிமா
3: சொல்லுங்க,
0: விளையாடலாமா? உங்களுக்கு 6 விழுந்திருக்கு.
1: நீங்க தான் கேக்கணும்.
3: நான் தான் கேள்வி கேக்கணும். ஒரு 3 பழமொழி சொல்லுங்க. பழமொழியில வந்து நம்பர் வரணும். அதாவது 1, 1 பணம் 10 செய்யுங்கதுல 10 வருது.
1: அதே மாதிரி
3: 3 சொன்னா போறோம்.
1: 3 பழமொழி சொல்லுமா?
3: மேடம் சொல்லணும்.
1: ஆமா மேடம் தான்.
3: வந்து டைம் பார்க்கணும்.
1: நான் இப்ப இந்த உடனே டைம் பார்த்தாச்சு. ஏ அப்பா
3: சொல்லுங்க மேடம்.
1: மேடம் சொல்லுங்க.
0: பணம் 10 செய்யும் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா?
3: சொல்லிட்டேன்.
0: அப்ப அது சொல்ல கூடாது. ஒரு பானை சோற்றுக்கு 1 சோறு பதம்.
3: ரைட்.
0: 1000 பேரை கொஞ்சவன் 6 வைத்தேன் அப்படி ஏதோ.
1: ஒன்னு சொல்லிருமா.
0: 5 விரல்களும் 1 போல் இருக்காதா? 5
1: அது பழமொழி இல்லையே.
3: விளையாது
0: 50 விளையாது.

0: அமர்க்கலமா முடிஞ்சிருச்சு.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: ஆமா ஆமா, நேர்கள் பாத்தீங்களா எப்படி க்வெஸ்சன்ஸோட வராங்கன்னு.
1: நம்ம மார்க் எடுக்கணும்னு கேக்குறாங்க அப்படி.
0: இன்னொன்னு நல்லா சிந்திக்க வைக்கிற மாதிரி, உங்கள்ட்ட கேட்ட க்வெஸ்சனாலும் சரிதான், என்கிட்ட கேட்டனாலும் சரிதான், இருன்னு சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான க்வெஸ்சன்ஸோட வந்தாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அன்னியன் திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:12. அண்ணா சொல்லுங்க.
2: அதாவதுமா நேர்கள் நமக்கு எளிமையா கேட்ட மாதிரி நானும் 2-3 கேள்வி, எளிமையான கேள்வி வச்சிருக்கேன். ஆமா, ஆனா வந்து வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல இல்லையா.
1: ஆமா,
2: இருந்தாலும் கூட நம்ம அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுட்டு கேட்டுருவோம்.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பழனி சார், இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
3: ஆமா, இதுக்கு முன்னாடி பேசணும் மேடம். இப்போ பேசல, அன்னைக்கு ரெண்டு முன்ன பேசினேன்.
1: சரி சரி, அண்ணாவுக்கும் உங்களுக்கும் தான் போட்டி.
3: சரி,
1: ஒன்று விழுந்திருக்கு.
2: நான் தான் கேட்கணும், கேட்கட்டுமா?
3: கேளுங்க சார், சும்மா கேளுங்க.
2: ஆமா, என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ?
3: என்ன செஞ்சுக்கிட்டா?
2: ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டுட்டே இருந்தோமே, நீங்க வாட்டுக்கு வேற எங்கேயோ உட்காந்து இருந்தீங்களே.
3: சாப்பாடு
2: கேள்வி என்ன தெரியுமா? சிக்கன் பிரியாணிக்கும் முட்டை பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் கேள்வி.
3: சார், சிக்கன் பிரியாணி தான் நல்லா இருக்கும்.
2: இது பதில் இல்லை. நான் நினச்ச பதில் இல்லை, அப்படித்தான் சொல்லணும். சிக்கன் பிரியாணிக்கும் முட்டை பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்?
3: முட்டை பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்லாம் தெரியாது எனக்கு.
2: ரொம்ப சாதாரணமான பதில் தான் சார், சும்மா நீங்கள் முயற்சி பண்ணலாமே.
3: என்ன
2: வித்தியாசம்
3: புரியல? சிக்கன் பிரியாணி தான் நல்லதுங்க.
2: அப்படி நல்லது கெட்டதே கேட்கல சார்.
1: டைம் முடிஞ்சிருச்சு.
2: ஆமா, சிக்கன் பிரியாணிக்கும் முட்டை பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். சாதாரண பதில் தானே. சரி பரவாயில்ல, அடுத்த நேர் வந்து சொல்லுவார். நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கணும், தண்ணி பிடிச்சிட்டு வந்து. சரியா?
3: சரி சார்.
2: ரைட், மகிழ்ச்சி. அதாவதுமா ஒரு ஆர்வம், நம்ம நிகழ்ச்சியில கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்ட்டு. நம்ம தண்ணி பிடிக்கிற வேலையை கூட அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு, ஏய் இப்படி நான் வரேன் பேசிட்டு அப்படின்ட்டு வந்து பேசிட்டு போய போயிட்டார்.
1: ஆமா, நீங்க இப்ப விடையே சொல்லாம
2: நான் வந்து இந்த கேள்வி அப்புறம் லீக் ஆயிரும்ல.
1: அடுத்த நேருக்காக வெயிட்டிங்.
2: ஆமா, யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா பதில் இதுக்குள்ள கண்டுபிடிச்சுக்கிட்டோம், அதை பத்தி ஒண்ணு இல்லை.
1: சரி, அடுத்த நேர் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்,
1: சொல்லுங்க. நல்லா இருக்கும் மகாலட்சுமி, எப்ப பேசுனீங்க இதுக்கு
4: முன்னாடி?
2: சரியா, ஒரு நாள் விட்டு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
4: அப்படியா?
2: சரி, என்ன நிகழ்ச்சியில பேசுனீங்க முந்தா நாள்?
4: தான்
2: பொதிகை தும்பி தான். ஏன், இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்குமா? சரி ரைட், போட்டாச்சு. உங்களுக்கும் சகோதரிக்கு தான் போட்டி.
1: மூன்று விழுந்திருக்கு. ஆமாம், நாங்கள் தான் கேட்குறோம். என்ன உங்களுக்கு ஈஸியாக கேட்குறோம் எப்படின்னா, நம்ம ஒரு ஒரு இடத்துல இப்போ திருநெல்வேலியில்னா என்ன ஃபேமஸ் சொல்லுவீங்க?

0: அது மாதிரி ஒரு அஞ்சு இடத்துல அஞ்சு ஃபேமஸான சாப்டர் ஐட்டம்.
1: சாப்டர் ஐட்டம் அது ரொம்ப முக்கியம்.
0: ஆமா சொல்லுங்களேன் அஞ்சு இடமும்.
2: பழனிக்கு பஞ்சாமிர்தம், திருப்பதிக்கு லட்டு,
1: மதுரை மல்லி பழனி பஞ்சாமிர்தம்
2: சொன்னீங்க.
1: மணப்பார மாடு கட்டி மாயவரம் யார் பூட்டி? அப்புறம் பண்ருட்டி. பண்ருட்டி பண்ருட்டில என்னது எப்படி கேட்டால
0: முக்கணில ஒண்ணு
1: பதில்
0: சொல்ற கஷ்டம் வந்து. இப்ப நம்ம யோசிச்சுட்டு இதுக்கு ஒரு க்வெஸ்சன் கேக்கும் போது இதுக்கெல்லாம் ஆன்சர் யோசிச்சு வச்சுக்கோ.
1: வருது இல்லைன்னா வராது,
0: இல்லைனா நம்மளும் இதே மாதிரி தானே யோசிப்போம்.
1: ஆமா இப்ப வருவோம், பிறகு வராது, வருவோம் ஆனா வராது. அதேதான் அதேதான்.
0: சரி நம்ம நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்டு வந்துடலாம். சச்சின் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:23 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து எந்த நேர் வராங்க அப்படின்னு கேட்டலாமாண்ணா?
2: ஆமா, முதல் சுற்றுல வந்து அவங்க நமக்கு எளிமையான கேள்விகளை கேட்டாங்க.
1: ஆமா,
2: இரண்டாவது சுற்றுல நாம எளிமையா கேட்டும் கூட அந்த குறுகிய காலத்துல பதட்டத்துல வராதுல்லையா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ மூணாவது சுற்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
1: பார்த்தலாம் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், அழகிய நம்பி திருநெல்வேலில இருந்து பேசுறேன்.
1: சார், நேத்து பேசுனீங்களா?
3: என்னமா?
1: நேத்து இதே நிகழ்ச்சியில பேசுனீங்களா?
3: பேசுறேன்.
1: ஒரு நாள் விட்டு விட்டு தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வரணும். நாளைக்கு பேசுங்க, சரிங்களா?
3: அப்படியா? ஓகே ஓகே,
1: நன்றி. வாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா,
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: என்ன
2: செய்யணும், கொஞ்சம் எளிமையா கேக்கணுமா எப்படி? சிக்கன் பிரியாணிக்கும் முட்டை பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்? சிக்கன் பிரியாணிக்கும் முட்டை பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்?
4: வித்தியாசம் நான் ரெண்டுமே சாப்பிட்டிருக்கேன், ரெண்டுமே
2: டேஸ்டா இருக்கு சொல்ல முடியலையா? என்ன சொல்றீங்க? ஏதாவது ஒரு பதில் சொல்லும்ல.
4: ஒரு
2: சிக்கன் பிரியாணி கேக்குறீங்க, கொண்டு வர்றார். அடுத்து ஒரு முட்டை பிரியாணி கேக்குறீங்க, கொண்டு வர்றார்.
4: சரி,
2: ரெண்டுலயும் என்ன இருக்கும்?
4: வெறும்
2: முட்டை மட்டும்தான் இருக்கும், சிக்கன் இருக்காது.

0: முட்டை மட்டும் அது அது சரி சரி.
1: அப்ப சிக்கன் பிரியாணியில முட்டையும் இருக்கும், ஆனா முட்டை பிரியாணியில சிக்கன் இருக்காது.
0: ஆமா,
1: இதுதான் வந்து வித்தியாசம், வேற ஒண்ணு இல்லை.
0: நான் நினைச்சோம்னா சிக்கன்ல வந்து சுத்தமான சிக்கன் தர மாட்டாங்க ஐயா, எலும்பா
1: தான் இருக்கும். ரொம்ப ஓவரா செஞ்சிச்சு. சரி சார், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க.
0: முந்தா நாள் பேசினேன், உங்கள்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட இப்படி ஏதாவது ஒண்ணு பேசவே பாத்துக்கிடுங்க.
1: ஓ சரி, சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கம்யா, நல்லா இருக்கு.
2: இப்படி ஒரு பதில நானே எதிர்பார்க்கவே இல்லைனா.
1: ஏதாவது ஒரு காமெடிங்கிற பேர்ல ஒரு மொக்க போடணும்னு நினைச்சேன்.
2: நானும் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டே இருக்கேன், என்னதான் வித்தியாசம் காமெடினாலும் அதில் எப்போ என்னன்னு ஒளிஞ்சிருக்கு, என்ன வார்த்தையாச்சும் இருக்கா அப்படிலாம் யோசிச்சேன்.
1: நான் சொன்னது
2: உண்மை,
1: சிக்கன் பிரியாணி கேட்டால் கூடயோ எக்கு வந்து.
2: ஆமாம் ஆமாம், ஃப்ரீ
1: எக்குன்னு கேட்டால் சிக்கன் வராது,
2: சிக்கன் வராது. இப்போ வந்து அலர்ட் ஆகிக்கோங்க, எது வாங்கினா எது ஃப்ரீ, அப்போ நீங்கள் எது வாங்கணும் அப்படின்னு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யாரெங்கிருந்து பேசுறீங்க?
4: சகோதரி அவர்களுக்கும், அன்பு சகோதரி அவர்களுக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கம். என்ன அன்பான நேர குட்டம் அம்பலவாணன்.
1: அம்பலவாணன் சார், என்ன நேரத்து பேசலையா?
4: அதாவது இந்த மாமா தாத்தா காக்கா பாப்பா எப்படி சொல்லக்கூடாது, ஒரு வாக்கியமா சொல்லணும்.
1: வாக்கியமா சொல்லணும்,
4: ரெண்டு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். அதாவது ரெண்டு சொல் இருந்தா ரெண்டு சொல் சேர்ந்து வரும் பாருங்க. அந்த மாதிரி மாமா சொல்லக்கூடாது, தாத்தா சொல்லக்கூடாது, காக்கா சொல்லக்கூடாது, பாப்பா சொல்லக்கூடாது,
2: எல்லாமே சொல்லிட்டீங்களே, சொல்லக்கூடாதுன்னு.
4: ஆமா, மத்தே சொல்லுங்க. ஆனா சில கத்து சொல்லிடுவேங்க, மாமாம்பீங்க தாத்தாம்பீங்க,
2: ஒரே வார்த்தை ஒரே எழுத்து வர மாதிரி.
4: ஆமா, ரெண்டு வார்த்தைகள், ரெண்டு வார்த்தை வரணும். திருப்பி போட்டா அதே மாதிரி வரணும்.
2: திருப்பி போட்டா அப்படியே.
4: ஆமா சார், சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு.
1: அப்படியே சப்போர்ட் பண்ணுமா?
4: சப்போர்ட் பண்ணுங்க.
2: வார்த்தையா கேக்குறாங்க, முன்னாடி இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும்.
4: ஆமா, அதே வார்த்தை திரும்ப
1: சொல்லுங்க. விகட கவி சொன்னார் இல்லையா, அத மாதிரி.
2: அப்ப விகட கவி சொல்லலாம்ல?
1: ஆமா, அது சொல்லிட்டார்ல அவரு.
4: விகட கவி அது வர மாதிரி
1: எனக்கும் வரமாட்டேங்க சட்டுன்னு. உதவி பண்றதுக்கு வழி இல்லாமல கிடக்கு.
4: டைம் முடிய போதோ?
2: ஆமா,
4: இருக்கணும். 5 செகண்ட் தான், 5 செகண்ட் இருக்கு.
2: சரி,
1: தாத்தா சொல்லியாச்சு, பாப்பா சொல்லியாச்சு,
2: அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு.
1: சட்டுன்னு வரமாட்டேங்க. என்ன ரைட்டியா, நேரம் முடிஞ்சு வச்சு நீங்களே விடைய சொல்லுங்க.
4: ஆமா
1: சொல்லுங்க.
4: மேல தாளமே
1: மேல
4: வருதே,
2: மேல தாளம்,
4: மேல தாளமே சொல்லுங்க. மேல தாளமே பேரு வருதே.
1: சூப்பர் சூப்பர், வாக்கியமான விஷயம் இது இல்லையா, வார்த்தையை விட இது வாக்கியம். ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப மகிழ்ச்சி.
2: நன்றி சார்,
4: நன்றி நன்றி.
2: அடுத்த நேர சந்திக்கலாம். நேர்களை வந்துட்டு இருக்கு காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.
5: எடியே எடியே.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுட்ருக்கீங்க. இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:35 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நேர் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யாருங்கன்னு பேசுகிறீங்க?
1: சுப்பையாபுரத்துலேருந்து ராசாட்சி பேசுகிறேன்.
0: எந்த ஊரம்மா?
1: சுப்பையாபுரம்.
0: சுப்பையாபுரம்.
1: சுப்பையாபுரத்துலேருந்து ராசாட்சி பேசுகிறேன்.
0: ராசாத்திமா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
1: மேடம், நான் போடும் போதெல்லாம் எனக்கு லயனே கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கோம். அண்ணாச்சிட்ட பேசணும் நான்.
2: அப்படியா?
0: அண்ணாச்சிட்ட தான் பேசுவாங்களா? சரி
2: அம்மா, என்ன இதுக்கு முன்னால எப்ப பேசுனீங்க
1: அண்ணாச்சி? நீங்க வரும்போதெல்லாம் எனக்கு லயனே கிடைக்கல அண்ணாச்சி.
2: அப்படியா, சரியா போச்சு. சுப்பையாபுரம் எங்கம்மா இருக்கு, எந்த ஊர் பக்கம் இருக்குது?
1: சுப்பையாபுரம் தேவர் குளத்துக்கு. சுப்பையாபுரம்.
2: ஓ, தேவர் குளத்துக்கு அடுத்தாப்புல. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு தாயம் விளையாண்டுலாமா? நம்ம ரெண்டு பேருமே போட்டி போடுவோமே. ஒரு பூவினுடைய பெயர் வரணும். என்ன?
1: பாட்டு.

0: அழகு
1: வந்தாச்சு.
0: காவேரி போல பொங்குற மனசு
1: பூச்சூடவா.
0: அதுல பேர் வல்லியே, அது பூவரசம் பூ. கரெக்ட், ஓகே. இது என்ன பூவு? இது எந்த பூனே தெரியல.
1: ரெண்டு சரியா?
0: ஒண்ணுதான் சரி.
1: ஒண்ணுதான் சரியா?
0: ஆமா, என்ன ரெண்டு பூ வேணும்? மலர்களுடைய பெயர் வரணும். எடுத்தவனே வந்துடும் டக்குன்னு. கொஞ்சம்
1: சரியா?
0: இப்ப பாண்டிங்க இல்லையா, பூவரசம் பூ பாண்டிங்க இல்லையா, அது மாதிரி வேற ஏதாவது பூ வர்ற மாதிரி பாட்டு.
1: பொன்னான
0: மலர் அல்லவோ. அப்புறம் ரோஜா மலரே ராஜகுமாரி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா?
2: ராஜாத்தியம்மா, அண்ணா பாட பாட உங்களுக்கு ஒவ்வொரு பாடலாம் ஞாபகம் வருதுல்ல?
0: ஆமா, வீர திருமகன். என்னம்மா நல்ல அருமையான பாட்டு? சொல்லுங்கம்மா. நினைச்சிருக்காங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு. பாபு.
2: பாபு சார்
3: சொல்லுங்க.
2: விளையாட ரெடியா வந்துட்டீங்க போல இருக்க.
3: முயற்சி பண்ணுவோம்.
2: சரி, நான்கு விழுந்திருக்கு. ஆமா, நீங்க தான் கேட்கணும்.
3: என்
2: கிட்ட தான் கேட்கணும்.
3: குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தில் ஒரு பாட்டு உண்டு, கேட்டிருப்பீங்க. அதுல நடித்த ரெண்டு பேர் நடிகர் சொல்லுங்க. நடிகர் நடிகை
2: என்ன பாட்டு சார்?
0: அழகே உன்னை ஆராதிக்கிறேன்.
3: குறிஞ்சி மலரில் வழிந்த ரசம் பாட்டு.
2: படத்துக்கு பேரு அழகே உன்னை ஆராதிக்கிறேன்.
3: ஆமா,
0: அந்த படத்துல வரக்கூடிய பாட்டு இது. குறிஞ்சி மலரில் வடிந்த ரசத்தை
3: உறிஞ்ச துடிக்கும் உதடு.
2: தெரியல அண்ணாக்கு? தெரியும்.
0: இல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க. இதழ்கள் மூடியது
3: என்ன?
0: ஒரு ஃபேமஸான,
3: எனக்கு
0: சட்டுன்னு வர மாட்டேங்க சார். தெரியலையே. சகோதரி நீங்க தான் சொல்லணும்.
2: எனக்கு தெரியவே இல்லைண்ணா.
0: ஆமா, அவங்களுக்கு தெரியல சார். நீங்க விடைய சொல்லிருங்க. எனக்கும் கொஞ்சம் சட்டுன்னு வரல. ஓ, பிரகாஷ்.
2: பிரகாஷ்
3: பிரகாஷ்.
0: ஏ அப்பா,
2: விமல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க, கரெக்டா?
0: சரி, மதிப்பெண் உங்களுக்கு தான் சார். ரொம்ப அருமையான ஒரு தகவல், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வரல சார். ரைட்டு,
2: நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: ஆனால் டக்குன்னு சொன்னோன்னே, இந்த படம் பார்த்தீங்கன்னா 1979 வெளியான திரைப்படம். ஆனால் அவங்க கேட்ட அந்த கொஸ்டினுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியலை.
0: அது வந்து காட்சியில் ஒன்றி அதை பற்றிய விஷயங்களை
2: தெரிஞ்சாதான் சொல்ல முடியும்.
0: ஆமாம், இது ஒரு வகையான ஜிகே தான்.
2: ஆமாம், ஆமாம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பாக.
2: முதல்வன் திரைப்படத்திலேருந்தே பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:47. பொதிகை தும்பி கேம் ஷோல இணைஞ்சிருக்கோம். அண்ணா, என்ன ரொம்ப உற்சாகமா உட்கார்ந்த மாதிரி இருக்கு.
2: சகோதரி வேணி வந்து ஒரு கப் டீ தந்தாங்க
1: பாத்தீங்களா,
2: உள்ள போன உடனே கொஞ்சம் உற்சாகம் அதிகமா
1: உற்சாகம் வந்துருச்சு.
2: ஆமா ஆமா, அதான்.
1: சரி, அதே உற்சாகத்தோட நேர்கள் யார் வராங்க, எப்படி க்வெஸ்சன் கேட்க போறாங்களா இல்ல சொல்ல போறாங்களான்னு கேட்டுலாமா?
2: கண்டிப்பா.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: வணக்கம் மேடம், ஜோதி பேசுறேன் மேடம்.
1: ஜோதிமா,
3: சொல்லுங்க மேடம்.
1: என்ன டீ எல்லாம் குடிச்சாச்சா?
3: எல்லாம் முடிஞ்சு குடிச்சோம் மேடம்.
1: சரி, அண்ணாவுக்கும் உங்களுக்கும் தான் போட்டி, சரிங்களா?
3: ஆ சரி.
1: மூன்று விழுந்திருக்கு.
2: ஆமா, கேட்டுமா? ஈஸியா கேட்கணுமா? சரி மா, வந்து எப்படி கேட்கறது? சரி, ஒரு ஒரு பெயர் இது என்ன? இந்த இப்போ நான் கேட்க போகிறது வந்து ஒரு பெயர்.
3: பெயர்
2: பெயர் நான்கு பொருட்கள் வந்து நான் சொல்லுவேன். அந்த நான்கு பொருட்கள்லையும் ரெண்டாவது எழுத்தை நீங்கள் எடுத்துக்கிடணும், சரியா? முதல் பொருள் வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி, வீட்டை திறக்க உதவும், சரியா?
3: இது ஆமாம்.
2: அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்களாக தான் அதை புரிஞ்சுக்கணும். இதான் வந்து க்ளூ, வீட்டை திறக்க உதவும். ரெண்டாவது எழுத்த எடுத்துக்கணும், சரியா? ஆமாம், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் இனிமே வந்து வேகமாக சொல்ல ஆரம்பிச்சிடும். அடுத்து ரெண்டாவது பொருள் என்னன்னா, இது காற்றை தரும், இது காற்றை தரும், சரியா? மூணாவது வந்து இந்த அன்னம் போன்ற வடிவம் கொண்டது, தண்ணீரில் மிதக்கும் ஒரு பறவை, சரியா? அன்னம் போன்ற வடிவை கொண்டது. நான்காவது, இது வந்து நெருக்க உதவும், நெருக்க உதவும், எடை எடை நெருக்க உதவும். நாலு பொருள் சொல்லியாச்சு, வீட்டை திறக்க உதவும், காற்றை தரும், அன்னம் போன்ற வடிவம் கொண்ட மிதக்கும் ஒரு பறவை, நெருக்க உதவும், சரியா? இந்த எல்லா சொல்லையும் கண்டுபிடிச்சி அதில் ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து நாலு ரெண்டாவது எழுத்தையும் சேர்த்தா ஒரு பெயர் வரும். அந்த பெயர் என்ன? உங்கள் டைம் வந்து இப்போ ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் லாங்கான க்வெஸ்சன் மாதிரி தெரியும், ஆனால் விடை ரொம்ப எளிமை. ஏன் புரியல? தமிழ், தமிழ் வார்த்தைமா, ஆங்கிலமே வராது, ஆங்கில கலப்பே இருக்காது, தூய தமிழ் வார்த்தை. நான் சொன்ன நாலுமே
3: வரும்.
2: பெயர் வந்து ஒவ்வொரு பொருள்ல இருந்து ரெண்டாவது எழுத்து எடுக்க சொன்னேன், அப்ப நான்கு ரெண்டாவது எழுத்து நாலு எழுத்துல வரும்.
3: சொல்லுங்க.
2: முதல்ல சூப்பர், அருமை, கால் மார்க். காற்றை தரும், காற்று தரும், சரி. அப்படியே மெதுவா உட்காந்து யோசிங்க, அடுத்த நேரத்தை இந்த கேள்வி கேட்டோம், சரியாம்மா? மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மகிழ்ச்சி.
1: அண்ணா, கொஞ்சம் பெரிய க்வெஸ்சனாக இருந்தாலும் ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும் போல. எழுதி இதை ஒரு வேளை பார்த்தாங்கன்னா சட்டன் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எந்த ஊர்மா?
2: உடையாம்புலி.
1: உடையாம்புலி செந்திலா. பேசிருக்கீங்களா இதுக்கு
3: முன்னாடி?
1: முதல்ல சூப்பர்,
2: உங்களுக்கு ஈஸியான கேள்வி,
1: ரொம்ப மகிழ்ச்சியா உங்களை வெல்கம் பண்றோம். சரி, நம்ம ரெண்டு பேருக்கும் தான் போட்டி, சரிங்களா? மூன்று விழுந்திருக்கு.

0: நான் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும், ஈஸியான ஒரு கொஸ்டின், சரிங்களா? 10 பெண்கள் வந்து ஒரு சின்ன கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க, ஆனா யாருமே நினையவே இல்லை. எப்படி? காளான் இல்ல, இது ஒரு கொஞ்சம் கடி ஜோக் மாதிரி யோசிங்க.
1: ஒரு கொடை கீழே 10 பொம்பளைகள் நிக்காங்கம்மா, ஆனா ஒருத்தர் கூட நினையல. அது எப்படி? ரொம்ப பெரிய கொடையா இருக்குமோ ஒருவேளை? அப்படியும் இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சின்ன கொடைன்ட்டாங்க. கேள்வி இல்லையா? ஏன் ஒருத்தர் கூட நினையல?
0: ஏன் நினையல? சின்ன கொடை தான், ஆனா 10 பேர் நிக்கிறாங்க, யாருமே நினையவே இல்லை.
1: எப்படி?
0: கொஞ்சம் யோசிங்க, டைம் இருக்கு.
1: ஏன்னா
0: சரி, டைம் முடிஞ்சிருச்சு.
1: ஏன்னா சொல்லுங்க
0: பனைமரம்
1: இல்லை, ரொம்ப நீங்க இந்த விடுகதை மாதிரி நினைக்க வேண்டாம், இது ரொம்ப ஒரு கடி மொக்க ஜோக்கு.
0: ஏன்னா விடை என்ன தெரியுங்களா?
1: ஏன்னா
0: மழையே பெய்யல.
1: ஆஹா, ரொம்ப ஆர்வத்தோட கலந்துகிட்டீங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா.
0: நன்றி நன்றி அண்ணா.
1: பரவாயில்லையம்மா, இந்த ஜோக் கூட நல்ல அனுபவிச்சு சிரிச்சாங்களே.
0: இல்லை, நாமளுமே அப்படித்தானே யோசிப்போம், கொடைக்கு கீழே நிற்கிறாங்க காளான் அப்படின்லாம் யோசிச்சாங்க, கொஞ்சம் முயற்சி எல்லாம் பண்ணாங்க.
1: நல்ல நல்ல அருமை, அவங்களுக்கு நம்ம பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம்.
0: கண்டிப்பாக அண்ணா, இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
1: ஓ,
0: இன்னைக்கு வந்து எந்தெந்த நேயர்கள்லாம் வந்து மார்க் வந்து வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதில் என்ன இன்னைக்கு அப்படின்னா, நிறைய பாயிண்ட் எடுத்தது நீங்கள் தான்.
1: அப்படியா?
0: ஆமாம், 5 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க.
1: ஓ சரி சரி,
0: சூப்பர். நேயர்களுமே பார்த்தீங்கன்னா 2 நேயர்கள் வந்து பாயிண்ட் எடுத்திருக்காங்க.
1: சரி,
0: எனக்கு 3 பாயிண்ட்.
1: பரவாயில்லையா?
0: சரி, எந்த நேயர்லாம் பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி,
0: குற்றாலம், அம்பலவாணன், முள்ளக்காடு, பாபு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்த நேர்கள் வந்து சென்னை மாலினி தேவி, பெருமாள்புரம், கோமதி நமச்சிவாயம், உடையாம்புலி பழனி, மாவடிக்கால் மகாலட்சுமி, பஞ்ச பாண்டியூர்
1: விஜயன்,
0: சுப்பையாபுரம் ராஜாத்தி, முகவூர் ஜோதி, உடையாம்புலி செந்திலா, எல்லா நேர்களுக்கும் நம்ம நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி.
1: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
0: நேர்களை, இன்னைக்கு சூப்பரான தயாரிப்போட நிகழ்ச்சியில் வந்து அருமையான கேள்விகளும் வினாக்களும் எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்தது.

நேர்களையினும் சில நொடிகள் கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில் தொடர்ந்து. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 2000வது ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களையும் திரை தகவல்களையும் கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக்கா அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லிகர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதி நிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின் போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேக்கா அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை.

என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவைக் குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறியிருக்கிறார். மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலியா மற்றும் அன்மோல் கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களை. நேரம் 5:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6ல் இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம 2000வது ஆண்டில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், அதில் உள்ள பாடல்களை கேட்க இருக்கிறோம்.

முதல் திரைப்படம் வந்து பானத்தை போல அப்படிங்கிற அண்ணன் தம்பி பாச திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எப்போ டிவியில் போட்டாலும் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு குடும்ப திரைப்படம். விக்ரமன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து இரட்டை வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. முதல் வேடம் வந்து அண்ணன் வேடத்துலேயும் தம்பி வேடத்துலேயும் ஒரு விஜயகாந்தை நம்மளால் பார்க்க முடியும். ஃபுல்லுமே இந்த படத்தில் வந்து தம்பிகளுக்காக தியாகம் செய்கிற ஒரு அண்ணன் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமாக இந்த திரைப்படத்தில் நாம் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, இதில் ஒரு சீன் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் நைட்டு நல்ல மழை பெஞ்சிட்ருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீடு வந்து ஒழுகிட்டுருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓலையில் பின்ன ஒரு ஷீட் எடுத்து அப்படியே தலைமையில் தூக்கி வச்சுட்டு அதுக்கு கீழே தம்பி எல்லாரையும் தூங்க சொல்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து உண்மையிலே நிகழச் செய்கிற மாதிரியான ஒரு காட்சியும் நாம் இந்த திரைப்படத்தில் பார்க்க முடியும்.

சொல்லுது சரிவாருன்னு அப்பவே சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு, இந்த மழையில குழந்தைங்க எப்படித்தான் தூங்க போகுதோ தெரியல. ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல ஒரு கொடை கூட இல்லை.

அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சோகமாகவே இந்த படம் நகராது. அதே இடத்துல வந்து நல்ல கலகலப்பாக கொண்டு போகிற மாதிரி ரமேஷ் கண்ணா, செந்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை இன்னுமே நல்ல ஜாலியாக ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க. அந்த ஹோட்டலில் வரக்கூடியவங்களுக்கு கூட நடக்கிற அந்த உரையாடல் காட்சியெல்லாம் இன்னுமே அருமையாக நல்ல காமெடியாக கொண்டு போகிற மாதிரி இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். அதோடு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நிறைய விருதுகளையுமே பெற்ற ஒரு திரைப்படமாக இருக்குது. 2001 ஆண்டில் தேசிய திரைப்பட விருதும் வாங்கியிருக்கு தமிழ்நாடு.

மாநில திரைப்பட விருது 2000 ஆண்டுக்கான சிறந்த திரைப்படம், இந்த வானத்தை போல திரைப்படம் பெற்ற திரைப்படம்னு சொல்லலாம். அதோட சிறந்த இயக்குநருக்கான திரைப்படமே இதை இயக்கிய விக்ரமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 250 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் ஓடி வணிக ரீதியாகவும் சம வெற்றி பெற்ற திரைப்படம். அதிலிருந்து நம்ம இப்போ பாடல் கேட்க இருக்கிறோம்.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 5:13 மேடம், படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 2000வது ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த தெனாலி திரைப்படம். இந்த திரைப்படம் எதை அடிப்படையாக வச்சதுன்னா, அண்டை நாட்டில் நடந்த உள்நாட்டு போர் காரணமாக பயத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரில் வந்து கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தெனாலி சோமன் அப்படிங்கிற பெயரில் அவங்க சென்னைக்குமே சிகிச்சைக்கு வராங்க. அந்த சிகிச்சை வந்து சிகிச்சை அளிக்கிற மனநல மருத்துவராக ஜெயராம் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க, டாக்டர் கைலாஷ் அப்படிங்கிற கேரக்டரில். இவங்க வந்து குடும்பத்தோடு வந்து சுற்றுலாவுக்கு கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன நகைச்சுவை சம்பவங்களுமே ரசிக்கும்படியாக இருக்குது. அதோடு பார்த்துட்டிங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நகைச்சுவை அப்புறமா இலங்கை தமிழ் உச்சரிப்பு வந்து பெரிதும் பாராட்டப்பட்டதாக இருந்துச்சு. இந்த படத்துக்கான வசனங்களை வந்து கிரேசி மோகன் அவர்கள் எழுதினதுனால படம் முழுக்கவே பார்த்திங்கன்னா நகைச்சுவையோடு கலந்த வசனங்களாகவே தான் நம்ம இதை வந்து ரசிக்கும்படியாக அமைஞ்சிருந்துச்சு. கூடவே டெல்லி கணேஷ், ரமேஷ் கண்ணா, மதன் பாபு இவங்க எல்லாம் நடித்தது இன்னும் படத்துக்கு நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுத்தது.
1: ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன பயம்? செபிக்க பயம், சபிக்க பயம், எடுக்க பயம், கொடுக்க பயம், சுக்கிக்க பயம், சகிக்க பயம், எதையும் உயரத்தில் வச்சு அடுக்க பயம், ஆரியும் கோவிச்சு அடிக்க பயம், அண்டை மனுஷரை அணுக பயம், அணுகி மனுஷரை இழக்க பயம், உறவு பயம், துறவு பயம், இடவு பயம், விடிவும் பயம், புதையும் பார்க்க எதனோ பயம், மதியம் தூங்கி எழுந்தாலும் பயம், போக பயம், வேக பயம், ரோக பயம், ரோக பயம், போக பயம், பாரதும் பயம், பாழ பயம், சாகவும் பயம், கண்ண நேரம் இப்படி கதைச்சால் வறண்டு போகுமோ என்ற தாக பயம், தண்ணி தருவியலே.
0: இப்படியா கமலஹாசன் அவர்களுடைய ஒவ்வொரு வசனமே இலங்கை தமிழ் உச்சரிப்பில் ரொம்பவே அருமையாக ரசிகர்களால் பாராட்டப்பட்டது இந்த தெனாலி படத்தில். விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் சிறப்பு விருது வந்து ஜெயராம் அவங்களுக்கு இந்த திரைப்படத்துக்காக கிடைச்சிது. இப்போ நம்ம தெனாலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம்.
2: வந்தாச்சா

0: இது என்னுடைய டம் டைம், அப்புறமா மீட் பண்ணலாம். ஹே,
1: நேர்களை இப்ப நம்ம குஷி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

நேரம் 5:32 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 2000வது ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்களது திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா அலைப்பாய்தே திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் 2000வது ஆண்டில் April 14 வெளிவந்த திரைப்படம். இதில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா மாதவன், ஷாலினி, விவேக் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. காதல், திருமணம், அதுக்கப்புறமா வாழ்க்கையை சந்திக்கிற சவால்கள், இது பற்றி ரொம்ப யதார்த்தமாக சொல்கிற காதல் திரைப்படம் தான் இது. ஏன் அப்படின்னா கார்த்திக் சக்தி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து மாதவனும் ஷாலினியும் நடிச்சிருப்பாங்க. பெற்றோரோட எதிர்ப்பை மீறி பார்த்ததுமே ஒரு காதல் மலர்ந்தது. ரெண்டோரும் ரகசியமாக திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா வாழ்க்கை வந்து அவங்க நினச்சது போல் ஈஸியாக இல்லை. காதலை விட புரிதல், பொறுப்பு, விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமண வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன இடங்களில் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து தொடர்ந்து பெரிய விரிசலாகவும் மாறுது. ஆனால் தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை நிறைய கற்றுக்கிறாங்க. திருமண வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இடையிடையே விவேக் அவங்க நடித்த கதாபாத்திரம் வந்து நகைச்சுவை உணர்வோடையும் இருக்கும். இந்த மொத்தத்தில் இந்த திரைப்படம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா காதல் அப்படிங்கிறது திருமணத்தில் முடிகிறதில்லை, அங்கிருந்து தான் வாழ்க்கையே தொடங்குது அப்படிங்கிறத மணிரத்னம் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக காலத்தால் அழியாத காதல் காவியமாக இந்த அலைப்பாய்தே திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க.

அதே மாதிரி விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு இந்த படத்தில் கிடச்சிது. அதோட சிறந்த அறிமுக நடிகனாக வந்து மாதவன் அவர்கள் வந்து இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது சிறந்த பரிசு ஷாலினி அவர்களுக்கு கிடச்சிது. இப்போ நாம் இந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம்.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படம். ராஜு மேனன் அவர்களுடைய இயக்கத்தில் மே 5 2000 வெளிவந்த திரைப்படங்க இது. இந்த திரைப்படத்தில் மம்மூட்டி, அஜித், ஐஸ்வர்யா ராய், தபு, அப்பாஸ் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா, ஆங்கில எழுத்தாளர் ஜான் ஆஸ்டின் இவங்க எழுதிய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற நாவலை தழுவி உருவாக்கப்பட்ட காதல் திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இதோட கதை சுருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌமியா மீனாட்சி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் ஐஸ்வர்யா அவர்களும் தபு அவர்களும் வந்து சகோதரிகளாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் காதல் வாழ்க்கையை வந்து ரெண்டுவரும் ரெண்டு கோணத்தில் வந்து பார்ப்பாங்க. குடும்பத்தில் ஏற்படுற மாற்றங்களால் அவங்க பல சோதனைகளையும் எதிர்கொள்ளுவாங்க. சௌமியாவுடைய வாழ்க்கையில் வந்து மனோகர், அஜித் வந்து மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் வருவாங்க. மீனாட்சி அவங்க வந்து மேஜர் பாலா, இது வந்து மம்மூட்டி வந்து இந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் நிறைய ஏமாற்றங்கள், பிரிவுகள், உணர்ச்சி போராட்டங்கள், இதுக்கப்புறமா உண்மையான அன்பையும் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் கண்டடைகிறாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா, ஐஸ்வர்யா அவர்களுக்கு முதல்ல வந்து ஒரு காதல் தோல்வி ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் தொடர்ந்து அவங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இறுதியாக வந்து வயது வித்தியாசம் நிறைய இருந்தாலும் மேஜர் கேரக்டரில் வரக்கூடிய மம்மூட்டி அவர்களோட காதலும் திருமணம் இப்படி இணைகிறாங்க. இதுதாங்க கதை சுருக்கம். கண்டுகொண்டேன் திரைப்படம் வந்து நிறைய விருதுகளையுமே வாங்கியிருக்குங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்டு சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான விருதையும், சிறந்த இயக்குனருக்கான விருதை ராஜு மேனன் அவர்களுமே இந்த திரைப்படத்துக்கு பெற்றாங்க. நாம் இப்போ இந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலேருந்து கண்ணாமூச்சி என்னடா அப்படிங்கிற திரைப்பட பாடலை கேட்க இருக்கிறோம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 5:49 படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் 2000வது ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா,

பிரியமானவளே திரைப்படம் தாங்க அடுத்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், சிம்ரன் அவர்கள் இவங்கெல்லாம் நடிச்சிருந்திருப்பாங்க. செல்வ பாரதி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பாடல்கள் அத்தனையுமே சூப்பராக எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு வருட ஒப்பந்த திருமணத்தை மையமாக வச்சு இவங்களுடைய

வாழ்க்கை வந்து நகர்ந்து போகும். ஆனால் வந்து சிம்ரன் வந்து அவங்கள உண்மையாகவே நேசிக்க ஆரம்பிக்கும். ஒரு மனைவியாக, உண்மையான மனைவியாக வாழவும் முயற்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய சூழ்நிலைகளை கடந்து திருமண வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள பாடல்கள் அப்படின்னா எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள். இந்த திரைப்படத்தில் சிம்ரன் அவர்களுடைய நடிப்பு ரொம்பவே பெரிதும் பாராட்டப்பட்டது. வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்று குடும்ப திரைப்படங்களில் விஜய் அவர்களுடைய குடும்ப திரைப்படங்களில் இது முக்கிய இடமும் பிடிச்சது. அன்பும் புரிதலும் இருந்தால் தான் திருமண வாழ்க்கை இனிமையாகும் அப்படிங்கிறது அழகான சொன்ன காவியம்தான் இந்த பிரியமானவளை திரைப்படம்.

0: நேர்களை படமும் பாடலும் நிகழ்ச்சியோட நிறைவான படம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க.
1: மற்றும் நம் உறவினர்கள் வந்திருக்காக வாமா மின்னல்.
2: மச்சா
3: என்னடா
2: ஒண்ணு நீங்க பாத்தீங்களா? இல்லையா மச்சா இல்லையா?
3: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா?
1: மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக மாமா மின்னல்.
0: நீங்களே எதை வேணாலும் மறக்கலாம், இந்த காமெடியை நம்மளால மறக்க முடியுமா சொல்லுங்க. மாயி படத்துல தான் இந்த காமெடி இடம்பெற்றது. மாயி படம்னு சொன்னதுமே நம்மளுக்கு நினைவு வருது இந்த காமெடி. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார், மீனா, வடிவேலு, சுபலக்ஷ்மி இவங்க எல்லாரும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லெசி ஜெகன். நன்றி நேர்களே.

மணி இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியும் நேரமும். நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி. ரகுராஜா, 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி 2026 தினசரி நிலவரம், தொடர்ந்து 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக, 9:15 செய்திச் சுடர், 9:30 பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சாரலாக நிகழ்ச்சியில் நீதிநெறி விளக்கம், குமரகுருபரர் தரும் வாழ்வியல் பாடங்கள். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் உறுப்பு பாடல்களாக, 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை மெய்வர்த்த கூலிதரும், வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்களாக, 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி, வழங்குவவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில், 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவர் கே. கே. தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ. முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரையிசை, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவது கடந்த கால நினைவுகளா அல்லது எதிர்கால கனவுகளா, 10:02 மனம் விரும்புதே நேயர்ப்பு பாடல்கள், 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காஷ்மீரி வாஸ்வான், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே உங்கள் வாழ்க்கையை மாற்றிய நல்ல பழக்கம் எது. ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், 1:10 நலம்தானா பெண்களின் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற சிறுதானியங்கள், 1:55 நலம்தானாவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேயர் உறுப்பு பாடல்களாக, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை இரவு 7 மணிக்கு திரையிசை, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம். அனுராதா, 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், தொடர்ந்து 7:32 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் சங்கு நாதம் வழங்குபவர் இடைகால் பி. மாரிராஜ் குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல், தமிழர்களின் அடையாளம் காட்டும் திருமந்திரம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் திருநெல்வேலி KTC நகர் ஜே. சூரியகாந்தி அவர்களின் விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

கடந்த காலமும் எதிர்காலமும் ஞாபகம் மற்றும் கற்பனையில் மட்டுமே இருக்கின்றன. நாம் அனுபவித்து உணர்வது இப்போது இருப்பதை மட்டுமே. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.

நேரம் 6:23. குழந்தை நல்லபடியாக வளர நாம் அதிபுத்திசாலியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனந்தமாக, அன்பாக, நேர்மையாக இருந்தால் போதும்.

நீர்களே பக்தி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:40 கேட்கலாம். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின்

0: வடகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான், மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதும் இல்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும்

0: அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கெரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்கிறது பக்தி மாலை.

வாழ்க்கை என்பது துன்பமோ பேரின்பமோ அல்ல, அதை எப்படி உருவாக்குகிறோமோ அப்படியே அமைகிறது.

பக்தி மாலையில் நேரம் 6:52. வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மிகவும் மதிப்பானதாக இருந்தால் அதை செய்ய தாமதிக்கக்கூடாது.

நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக. நெடுஞ்சாலை படத்திற்காக சத்யாவின் இசை மற்றும் குரலில் கார்த்திக் நேதா, வரிகளில் பாடல்.

திரையிசையின் அடுத்த பாடல் ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் குரல்கள் யுகபாரதியின் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் டி இமான். பாடலின் படம் கயல்.

நிறைவு பெற்றது திரை இசை. நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் இன்று இரவு 7:30 ஆசை அஞ்சல் கடித வாயிலாக நேயர்களின் விருப்பப் பாடல்கள் இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் 17 நடைபெற உள்ள குடமுழுக்கு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது தொடர்பான முன்னேற்பாட்டு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ், திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அனைத்து திருப்பணிகளும் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவு பெற வேண்டும் என்றார். யாகசாலை அமைத்தல் மற்றும் யாக கால பூஜைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்பட்டு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் வகையில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை திறம்பட கட்டுப்படுத்த காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அவர், மாநகராட்சி மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தேவையான இடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்த

0: செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அன்னதானம் வழங்க விரும்புவோர் உரிய அனுமதி பெற்று உணவு பாதுகாப்பு துறையின் சான்றிதழ் பெற்ற பின்னரே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பராமரிப்பற்ற பட்டா நிலங்களில் பரவலாக வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவின்படி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் மாநகராட்சி பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தின் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதியில் அமைந்துள்ள கண்மாய், குளம், ஏரி, ஆறு, கால்வாய், ஓடை உள்ளிட்ட நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பிற அரசு நிலங்கள், மேலும் பராமரிப்பற்ற தனியார் பட்டா நிலங்களில் தானாக வளர்ந்து பரவியுள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பகுதியான பொன்மேனி, ஊரணி, கோச்சடை, தத்தநேரி பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் மட்டத்தில் விளாச்சேரி, கண்மாய், திருநகர், வயலூர், வைரவநத்தம் ஆகிய இடங்களில் நீர்நிலை மற்றும் நீர்நிலை அல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் மற்றும் தனியார் பட்டா நிலங்களில் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்துள்ள பரப்பு, இதுவரை அகற்றப்பட்ட பரப்பு மற்றும் அகற்றப்பட வேண்டிய பரப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் அரசு பொருட்காட்சி 2026 அமைச்சர்கள் திரு CTR நிர்மல்குமார் மற்றும் திரு ராஜ்மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டதுடன் பயனாளிகளுக்கு ₹72 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மதுரை தமுக்க மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ள இந்த அரசு பொருட்காட்சியில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் அரசு பொருட்காட்சியினை பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்படுத்திட மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் பிறந்த தினம் மதுரையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தியாகி விஸ்வநாதன் தாஸ் நினைவில்லத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தமிழ்நாடு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த நாடக கலைஞருமான தியாகி விஸ்வநாதன் தாஸ் 1886 ஆண்டு June 16 பிறந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாழ்ந்து வந்த அவர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 29 சிறை சென்றுள்ளார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் மாண்பை உலகறை செய்யும் நோக்கில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நினைவில்லம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்னாரது பிறந்த நாளான June 16 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர், 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். ஒவ்வொரு மாணவரின் உயர்கல்வி சேர்க்கை நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பித்துள்ளனர், எந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர், இன்னும் சேர்க்கை பெறாத மாணவர்கள் யார், அதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின்

0: தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சி

வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை அன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவத்திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மை சுற்றி, நம்மை சுற்றியில் முதலாவதாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது 1,00,000 ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் ஆகியவைகளை உள்ளடக்கியதாகும். அதன்படி 2026 முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரும் ஆகஸ்ட் 15 அன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்பட உள்ளது. இவ்விருது தொடர்பாக கீழ்காணும் தகுதி

வரையறுக்கப்பட்டுள்ளன. 15 வயது முதல் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம். கடந்த ஏப்ரல் 1, 2025 அன்று 15 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் மற்றும் மார்ச் 31, 2026 அன்று 35 வயதுக்குள்ளாக இருத்தல் வேண்டும். கடந்த நிதியாண்டில், அதாவது ஏப்ரல் 1, 2025 முதல் மார்ச் 31, 2026 வரை மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். விருதிற்கு விண்ணப்பிக்கும் முன்பு குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தமிழகத்தில் குடியிருந்தவராக இருத்தல் வேண்டும். சான்று இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றியிருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்த தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இவ்விருதிற்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பதாரர்களுக்கு உள்ளூர் மக்களிடம் உள்ள செல்வாக்கு விருதிற்கான பரிசீலனையில் கணக்கில் கொள்ளப்படும்.

அவர் அவர்கள் செய்த தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இவ்விருதிற்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பதாரர்களுக்கு உள்ளூர் மக்களிடம் உள்ள செல்வாக்கு விருதிற்கான பரிசீலனையில் கணக்கில் கொள்ளப்படும். விண்ணப்பங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளமான www.sdat.dn.gov.in இந்த இணையதளத்தில் உள்ளது. ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பங்கள் சமர்ப்பித்தல் வேண்டும். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க கடைசி நாள் மற்றும் நேரம் July 6 மாலை 5:45 என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நம்மை சுற்றில அடுத்ததா, தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பல்வேறு தேர்வு முகமைகளால் அவ்வப்போது அறிவிக்கப்படும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது பணியாளர் தேர்வாணையத்தால் எஸ்எஸ்சி சிஜிஎல் 12,256 காலி பணியிடங்களுக்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.

0: இணைய வழியில் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஆகும். இத்தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். கூடுதல் விவரங்களை ssc.gov.in என்ற இணையதள பக்கத்தை பார்வையிடவும். இத்தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் குத்துக்கல் வலசையில் அமைந்துள்ள தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் புதன்கிழமை நேற்று முதல் காலை 10 மணிக்கு துவங்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சி வகுப்புகள் சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு பயன்படுத்தி நடத்தப்பட்டுள்ளது. மேலும் வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும். இப்போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு துறையின் www.tamilnadu.careerservice.tn.gov.in என்ற மெய்நிகர் கற்றல் வலைதளத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான பாடக்குறிப்புகள் மற்றும் முந்தைய வருட வினாத்தாள்கள் ஆகியவை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலகிராம் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து சப்மிட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் 04633 World Football Update
1: from the BBC. Hello, this is Ed Harry at the BBC Sports Centre with the latest World Cup news. England got their tournament off to a winning start with a 4-2 victory over Croatia in Group L in Dallas. Captain Harry Kane scored twice in the first half, but Croatia were level just before the break. Goals from Jude Bellingham and Marcus Rashford in the second half sealed the victory for the Three Lions. England manager Thomas Tuchel says there is still plenty of room for improvement.
2: Overall, I think we deserve to win. There is still things to improve. I think this is also quite normal after a first match. You need to grow into a tournament. We got a tough draw to start against Croatia. So the positives are clearly the ones where we focus on now and enjoy the moment. And we have enough days to adjust what needs to be improved.
1: In the other game in Group L, 20-year-old Caleb Yerenchi scored a 95th-minute winner as Ghana beat Panama 1-0 in Toronto. The Democratic Republic of Congo picked up their first-ever World Cup point with a 1-1 draw against Portugal in Group K. Newcastle United striker Yohan Wissa equalised for the African side after PSG's João Neves had given Portugal the lead. Colombia topped that group after a 3-1 win over tournament debutants Uzbekistan in Mexico City. Bayern Munich forward Luis Diaz and Crystal Palace defender Daniel Munoz among the goal scorers for Colombia. Two of the co-hosts return to action later. Canada face Qatar in Group B in Vancouver. Jesse Marsh's side drew 1-1 with Bosnia and Herzegovina in their first game of the tournament last week. Elsewhere, Mexico will look to make it 2 wins out of 2 when they face South Korea in Guadalajara. For more football news from the BBC, go to bbc.com/football. World Football Update from the BBC.

கேட்டது ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலானது. நேரிலே அந்த தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக பயிற்சி தொடர்பான விவரங்களுக்கு 046-33-213-179 என்ற தொலைபேசி எண்ணில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இனி தொடர்கிறது அஞ்சல் விருப்பம்.

0: அஞ்சல் விருப்பத்தில் முதல் பாடல் செம்மன் சாலை வண்டியூர், சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் ஸ்ரீதேவி, அஸ்ரீத் பபஷ்யா இவங்கள்லாம் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இளையராஜாவோட இசையில் பொன்மனச்செல்வன் படத்திலிருந்து பாட்டு.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

அஞ்சல் விருப்பத்தில் அடுத்த பாடல் இவங்களுக்காக, ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் விருப்பத்தில் இளையராஜா மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க, நாடோடி தென்றல் படத்திலிருந்து.

ஆசை அஞ்சலில் அடுத்ததாக அருண்மொழி சித்ரா குரலில் பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜாவோட இசையில் சூரசம்ஹாரம் படத்துக்காக இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க. டவுன் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहाँ वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: கடித வாயிலாக நேயர்களின் விருப்பங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆசை அஞ்சல் வரும் பாடல் கேஜே ஜேசுதாஸ், எஸ்பி சைலஜாவின் குரல்களில், இளையராஜா இசையில். மீண்டும் கோகிலா படத்துக்காக இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க. ஆழ்வான் துளுக்கப்பட்டி, தாவிது, லிங்கம், பொன்னுச்சாமி, சதீஷ், சிவன் சேட் உடையாம்புலியிலிருந்து, அதே மாதிரி மரியதாஸ், திருப்பதி, மம்தா, ஆறுமுகநயினார், கரம்பை பொட்டல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பால்பாண்டி, மேரி, குணசேகர், லதா, முருகேசன், ராமலட்சுமி, கார்த்திகா இவங்களும் கூட கேட்டிருக்கிறாங்க. கேட்கலாம் அந்த பாட்டு.

ஆசை அஞ்சலில் நிறைவான பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜாவோட இசையில் கேட்டிருக்கிறாங்க. உடையாம்பொழி பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ், அபிநந்தன், அஸ்வந்தன்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர

நாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக்கு அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக்கு அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஓர் இரவு வணக்கம் நேர்களே. குக்கு கேட்க போறீங்க நேயர்ப்பு பாடல்கள். வாட்ஸ்அப் சாய்ஸாக நான் உங்க முத்து அபிஷேகம். நேர்கள் குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாம். 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விருப்ப

பிடிச்ச பாட்டை கேட்டு அனுப்பலாம். முதல் பாட்டு குருவன்கோட்டை கடல் துறை. இவங்க விருப்பத்தில் வரப்போது புலன் விசாரணை படத்துக்காக கே ஜே ஜேசுதா சுமாரமணன் பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசை, கங்கை அமரன் பாடல் வரிகள்.

இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-68-648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. அடுத்த பாட்டு சாம்பவர் வடகரை, பரமசிவன், தமிழழகன் இவங்களுக்காக, தேவா இசையில், பாட்ஷா படத்திலிருந்து.

நேயர்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொண்டு மற்ற நேயர்களுக்கு வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.

நேரம் 8:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக. 9443330794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நேயர்கள் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ இளையராஜாவோட இசையில் கேஜி ஜேசுதாஸ் சித்ரா பாடின பாட்டு பத்தமடை ராஜேஷ் விருப்பத்தில் கேளடி கண்மணி படத்துக்காக.

8:40 ஆயிட்டுருக்குது. அடுத்ததாக அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் இளையராஜா எஸ் ஜென்சி பாடியிருக்கிறாங்க. பஞ்சு அருணாச்சலத்தோட வரிகளில் பாட்டு கேட்டிருக்கிறாங்க. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக. அடுத்ததாக பிரம்ம தேசத்திலிருந்து துர்கா அப்படிங்கிற நேயருக்காக நாணயம் படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கிறாங்க. ஜேம்ஸ் வசந்தன் இசையில் தாமரையோட வரிகளுக்கு.

நேயர் விருப்பத்தில் அடுத்ததா டவுன் ரேணுகாவோட விருப்பம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கலைக்குமார் வரிகளுக்கு பாடல் பாடியிருக்கிறாங்க சுஜாதா.

விருப்பப்பாடல்களை கேட்டு குமிச்சிட்டாங்க ஒரு சில நேயர்கள். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பாட்டு கேட்குறேன், என் பாட்டு ஏன் வரல அப்படின்னு வேறு கேள்வி கேட்டிருந்தீங்க. நிறையா நேயர்கள் அந்த மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்கிறது, யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற புரியாத அளவுக்கு நிறையா வந்து மெசேஜ் குமிஞ்சிருச்சு. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தால் கூட இந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் பாடல் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. கடங்கநேரி கண்ணன், திருவனந்தபுரம் குமார், சத்தியமங்கலம் திவ்ய பாரதி, பேட்டை லட்சுமி, டவுன் வள்ளிராஜ், சாம்பவர் வடகரை விகாஷினி, வீரவநல்லூர் விஸ்வநாதன், வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன், வீரவநல்லூர் பூர்ணகலா, உடையாம்புலி அருள்ராஜ், நெல்லையிலிருந்து ராஜேஷ், சிவசுந்தரம் பாண்டவர்மங்கத்திலிருந்து புதுக்குடி கமலேஷ், கடையாளுருட்டி மகேஸ்வரி, தென்காசி சுப்பலாபுரத்திலிருந்து மணி, உடையாம்புலி பால்ராஜ், கேடிசி நகர் ராதா, ஆலங்குளம் சத்யா, மேலச்செவல் சுபா, ராஜபாளையம் ராக்கப்பன், கீழச்சுருண்டை செல்வராஜ், பண்ணை விளைபுதூர் தங்கம், இன்னும் கூட ஒரு சில நேயர்களோட பெயர்கள் விட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவங்களாம் குரல் பதிவாக போட்டிருந்தாங்க, அதுவும் ஒன்று ரெண்டு தான் கேட்க முடிஞ்சுது. நேர்களே தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாடலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வரலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அதோட அன்பான வேண்டுகோளை ஏற்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் நன்றிகளும் கூட. நம்ம நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக 9:15 செய்தி சுடர், 9:30 பழைய திரைப்பட பாடல்களோடு கேட்கலாம் இலக்கியச் சாரல். தொலைபேசி வாயிலாக நேயர் விருப்ப பாடல்கள் 10:00 சுகமான ராகங்களாக இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்துக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: He faced Azerbaijan's Amin Mamadzada in the 55 kg category. In hockey, India defeated Uruguay 3-2 in the third Pool A match of FIH Women's Nations Cup in New Zealand today. And Navi, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says technology can lead to progress only when it's democratized. Highlights use of technology in India's rapid digital transformation at Viva Tech Summit in Paris. Prime Minister also holds discussions with leading French business leaders on investment opportunities and expansion plans in India. Education Minister Dharmendra Pradhan chairs high-level review meeting to assess preparations for NEET UG re-examination scheduled on Sunday. Iranian President Masoud Pezeshkian describes newly signed MOU between Iran and US as a historic document. Ukraine strikes a Moscow oil refinery for the second time within a week. And Meenakshi Hooda advances to quarterfinals of World Boxing Cup 2026 in China. Four Indian boxers to be in quarterfinal action tomorrow. That's all in the news at 9. Good night.
1: Neram 9 mani 15 nimidam.
2: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, யோக கலைகளில் ஒன்றான ராஜயோகா குறித்து பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்றுனர் பி கே ஜான்சிராணி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியை கேட்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்தில் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ராஜயோகா உதவுமா? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸசைசஸ் இருக்கா?
4: டிஜிட்டல் வெல்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மொபைல்லேருந்து நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 1 ஹவர் மொபைலை தொடக்கூடாது. நம்மளுக்கு நம்மளே ஒரு விரதம் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் கண்ணை முடித்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து மொபைலை வந்து தொடக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர், காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர். நம்ம இந்த ரூமில் தூங்குறோன்னா மினிமம் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் மொபைலை வச்சிடணும் படுக்கிறதுக்கு முன்னாடி.
3: இது வந்து நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்திருக்கிறதுக்காகவா, இல்லைனா மொபைல் வந்து ரேடியேஷன் இருக்கும் அந்த மாதிரி?
4: ரெண்டுமே. தூக்க கலக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, மொபைல் கையில் வந்துடுது. ஏன்னா அது சன்ஸ்காரமாக மாற்றிருக்கும், சரிங்களா, ஹேபிட் ஆயிடுச்சு.
3: ஆனா சில சமயம் நம்ம அந்த மாதிரி அடிக்டடா இருக்கும் போது நம்ம கிட்ட அதை விலக்கி வைக்கிறதே வந்து இன்னும் டிப்ரெஷனா இன்னும் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்களே மேம் நிறைய பேர். அதுக்கு என்ன பண்றது?
4: இது வந்து ஃபுல் டே விலக்கி வச்சா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, டிப்ரெஷன் வந்துடுறாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி தூரமா வச்சுட்டு படுத்தோம்னா அதுல டிப்ரெஷன் வராது. அது கொஞ்சம் வந்து வில் பவர் வேணும். அந்த வில் பவருக்கு தான் மெடிடேஷன் பண்ண போறீங்க. மெடிடேஷன் எதுக்காகனா வில் பவரை கொடுக்கும், மனசை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும், மைண்டு வந்து அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், இதெல்லாம் தான் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுனால. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட செயல் புரியணும். இப்போ வந்து டிஜிட்டல் வெல்னஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாங்க, வேலை ஏதாவது டென்ஷனு, பல பிரச்சனைகள் இருக்குது, நைட்டு படுக்கும் போது ரிலாக்ஸேஷன் ஏன் வந்து தூரமாக வைக்க சொல்கிறோன்னா, நம்ம படுத்த உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. உள்ளே போக போக அது வந்து நெட்டு இல்லை, இது நெட்டில் வலை தானே, அந்த வலையில் போய் மாட்டிடுறாங்க. அப்புறம் வந்து டைம் போகிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் அந்த மொபைல்லேருந்து வர ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து இரவை பகலாக காட்டுது. பிரெயின் வந்து இப்போ பகல் நடக்குது அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலாக அவங்க மொபைலில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன் வந்து பகல்னு சொல்லுது பிரெயினுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெஷ் மைண்ட் ஆகிடும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க மொபைல் பார்த்து முடிகிறதுக்கு அந்த எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்போ தான் முடியுது. அப்போ 1 மணி 3 4 ஆகிடுது. அப்போ 3 o'clock மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 3 மணி 4 மணிக்கு மேலே தூங்கினா திரும்பவும் அடுத்த நாள் ப்ரோக்ராம், அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வருமா வராதா? இப்போ பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணுமா வேணாமா? 1-6 hours ரெஸ்ட் கொடுக்கணும்ல பிரெயினுக்கு. அது எந்த 6 hoursன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த உடல் இருக்கு இல்லைங்களா, இது 5 elements ஆக்கப்பட்டிருக்கு. இந்த வெளியில் இருக்கிற உலகமும் 5 elements ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது தூங்கும் போது தான் நாம் தூங்கணும். பூமி வந்து சாயந்தரம் 1-8 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிக்குது. பறவைகள்லாம் ரிட்டர்ன் கூட்டுக்கு வருது. மனுஷங்க அப்போ தான் வேலையே ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் தோசாலாம் போகிறாங்க. அப்போ அந்த நைட்டில் வந்து

0: சாப்பிட்றதோ கண்ணு முழிக்கிறதுனாலேயோ ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். இன்னொன்று வந்து ரெஸ்ட்டு வந்து நம்ம லிவருக்கு கூட 11 to 1 ரெஸ்ட்டு கொடுக்கணுமா. 11 to 1 நம்ம உள்ள உறுப்புகளுக்கு ரெஸ்ட்டு வேணும். அதனால் நைட்டு 10 மணிக்கு மேக்ஸிமம் 11 அதுக்குள்ளே படுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 6 hours டியூரேஷன், அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். அது பிரெயினுக்கு மட்டும் இல்லை, இந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு வேணும். ஒரு 6 hoursில் மினிமம் ஒரு 5 hours ஆவது டீப் ஸ்லீப்பில் போகணும் நம்ம. அதுக்கு வந்து மொபைல் தூரமாக இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், டைம் போகிறது தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அது வேஸ்ட்டு தான்.
1: காலையில ராஜயோகா பண்றது அதிகம் பலன் அளிக்கும்னு சொன்னீங்க, இது இந்த நேரத்துல மட்டும்தான் பண்ணணுமா இல்ல மெடிடேஷன் பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற நேரங்கள்லயும் பண்ணலாமா?
0: பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு, அமிர்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3:00 to 5:00, அதாவது 3:30 to 4:45 அந்த டைம்ல ஒரு 5 minutes பண்ணால் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ பிரம்ம தத்துவம் அப்படின்னு பரந்தாமம், அதுதான் நம்மளுடைய வீடு. அங்கேருந்து தான் ட்ராமா ஸ்டேஜில் நடிக்க வந்திருக்கோம். அந்த மேலே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடு. அதே பீஸ்ஃபுல்னஸ் அந்த விடியற் காலையில் இருக்கும். இங்கே அவ்வளவோ சாதனையாளர்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சிருந்தவங்க. அதில் சில அஃபர்மேஷன் நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். விடியற் காலையில் நான் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் நான் இதை செய்ய போகிறேன், சாதிக்க போகிறேன், ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ ஆக்டிவேட் ஆகிற டைம் அது. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உண்மையிலே நடந்த விஷயம். ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 calls வந்து கட் ஆகிடுச்சு. அது இப்போ வீல் சேரில் தான் இருக்காங்க. அவங்களால ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஆனால் நடக்க முடியல. இப்போ அவங்க வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் லைஃப் லாங் இவரால் நடக்க முடியாது. அது உள்ளே போயிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளோட மைண்டு மூலமாகவே நம்ம ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், அது ஓடுற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு விஷன் கொடுத்தா தான் புரியும். அதுக்கு லாஜிக் வந்து கம்மி, விஷன் மாதிரி அதுக்கு புரிய வைக்கணும். அப்போ அவர் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இதுதான் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1/2 hour லாஸ்ட் 1/2 hour வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அந்த டைமில் நாம் என்ன கொடுக்குறோமோ, என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து அதை ஏற்றுக்கும். நம்மளோட மேக்ஸிமம் 80% எனர்ஜி சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம். அதனால தான் அந்த டைமில் மொபைலோ அல்லது டிவியோ, ஏன்னா டிவி மொபைலெல்லாம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், அது நிறைய நியூஸ் சேனல்ஸில் என்ன வருது, நிறைய நெகட்டிவ். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அதை கேட்ச் பண்ணிக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயம். அந்த காலத்துலலாம் கடவுளை நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு படுப்பாங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரேயர்ஸு மெடிடேஷன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகும். அப்போ அவங்க லைஃபே நல்லா இருந்தது. நம்ம லைஃபை மாற்றணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 1/2 hour ஃபஸ்ட்டு 1/2 hour அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது. அப்புறம் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறோம், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், இவர் அப்படி தான் நினச்சிருக்காரு, 3 months நினச்சிருக்காரு, அவரே நினச்சாரு, நான் 3 months நினைக்கிறோம், ஆனால் ஹெல்த்து ஆகவே இல்லையே. அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு விஷயனை, ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் வந்து எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஏதோ வெளியில் போயிருக்காங்க, ரிங் டோன் வருது, ஃபோன் வந்து தூரமாக இருக்குது, இவர் வந்து வீல் சேரில் இருக்காரு, அது ரிங் அடிச்சுட்டே இருக்கு. இவர் வந்து இங்கே ஏதாவது முக்கியமான விஷயமா, எல்லாரும் வெளியில் போயிருக்காங்களே, யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு டக்குன்னு எழுந்து போய் அந்த ஃபோனை எடுத்துட்டார். வீல் சேரில் இருந்தவர் 3 months இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஆனால் நடக்க முடியல. அதாவது மனசுலேயே ப்ராக்டிஸு, நடக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலை, மனசுலேயே நான் நல்லா நடக்கிறேன், வேகமாக போகிற மாதிரி கற்பனை தான் அது, ஆக்சுவலாக விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அவர் நிஜமாலுமே போய் அந்த ஃபோனை எடுத்துட்டார். எப்படி ஒர்க் ஆச்சு 2 calls, அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எதனால, நம்மளோட இன்னர் கான்ஷியஸில் இருக்கிற பவர் வந்து எல்லாத்த விட பெரிய பவர்,
1: சோல் பவர். நிச்சயமாக
0: இது வந்து ஹியூமன் மைண்டுக்கு இருக்கிற பவர் வந்து உலகத்தில் எதுக்குமே கிடையாது. ஒருத்தவங்க நினச்சா என்ன வேணால் சாதிக்கலாம், ஆனால் நினைக்கிறதுக்கு தான் இந்த டைம் அலாட்மெண்ட்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பற்றி பாசிட்டிவான விஷயம். இப்போ கேன்சர் மாதிரி பெரிய விஷயத்துலேருந்து சீக்ரெட்னு ஒன்று ஃபாரினர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்து அவங்க சீக்ரெட்னு ஒரு ஃபிலிம் கூட எடுத்திருக்காங்க, புக் எழுதியிருக்காங்க, இது அப்ளை பண்ணியிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டு கூட 6 months அப்படியே ஃபுல் 4th stageலேருந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டாங்க.

0: நம்ம கொடுக்குற ஃபீட் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அஃபர்மேஷன். அது கொடுக்குற டைம் வந்து இந்த டைம். ஏன்னா அந்த டைமில் வந்து பிரெயினில் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம்ல, இப்போ வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் பிரெயின். இது வந்து பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போயிட்டால் அது டெல்டா வேவ்ஸு, அதில் ரொம்ப டீப் ஸ்லீப்பு. கனவுலாம் வந்துச்சுன்னா அது தீட்டான்னு சொல்கிறோம். ஆல்ஃபா வேவ்ஸ் எப்போ வரும்னா, நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அறகுறையாக அப்படி தூக்க கலக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம். அந்த டைமில் தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் டைம் அது. அதனால தான் அந்த டைமில் நம்ம மொபைலோ நெகட்டிவான விஷயம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட் பண்ணுறோமோ நம்ம லைஃப்பில் அது நடக்கும்.
1: இந்த நேரத்தில் வந்து பண்ணால் இன்னமும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. யூஸ்வலாக வந்து மெடிடேஷன் எல்லாம் வந்து நம்ம எப்போ ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு மெடிடேட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போது மற்ற நேரங்களெல்லாம் வந்துட்டு ராஜயோகா பண்ணக்கூடாதா, இல்லைனா வந்து அதுக்கும் இந்த மெடிடேஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ன மாதிரிலாம் இது ரெண்டுமே வந்து வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா?
0: ஆக்சுவலாக வந்து இது வந்து முக்கியமான விஷயத்துக்காக நம்ம சொன்னது, வில் பவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், ஏதாவது பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி நம்ம ஜென்ரல் ரிலாக்ஸேஷன், எப்போ வந்து மனசில் வந்து கவலை இருக்கோ அப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் பண்ணால் கூட போதும். 1 மினிட் மெடிடேஷன் இருக்குது. 1 ஹவருக்கு 1 ஒரு நிமிஷம் இப்போ நம்மளுடைய மைண்டில் வந்து தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வீலர் போகுது, 3 வீலர் போகுது, 4 வீலர் போகுது, பஸ் வந்து 6 வீலர், 4 விதமான வீலர்ஸ் அந்த வண்டி போயிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க, அதில் வந்து நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முதல்ல ஸ்டாப், அந்த டைம் வரும்போது ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்னல் வரும்போது அது போகுது, அது ஒரு நிமிஷம்தான் டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்மளுடைய மனசுக்கு கூட ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து 1 ஹவருக்கு 1 மினிட் போதும். மனம்ன்றது ஒரு ரோடு வச்சுக்கோங்க, நெசசரி தாட்ஸ் வருது, வேஸ்ட் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ், 4 விதமான எண்ணங்கள் வருது. இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு 1 நிறுத்துறீங்க, தாட்ஸை நிறுத்தி அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, இல்லை எது அலோ பண்ணலாம் அப்படின்னா நெசசரி தாட்ஸ் அலோ பண்ணலாம், அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், நெகட்டிவ் தாட்ஸ் வேஸ்ட் தாட்ஸ்னா ஸ்டாப் பண்ணலாம். அப்போ நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒரு தாட்டு கிரியேட் பண்ணலாம். ஐ எம் பீஸ்ஃபுல் சோல், நான் வந்து பீஸ்ஃபுல் பீயிங், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன். ஒரு நிமிஷம் நினைக்கலாம்ல, காடோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கூட வேணாம், ஒரு நிமிஷம் அவர்கிட்டருந்து வாங்கலாம். இல்லை நம்மளே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா, அதை நம்ம எமர்ஜி பண்ணலாம். எப்படின்னா தாட்டு மூலமாக. இப்போ ஒரே ஒரு தாட்டு, நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம அந்த பீஸ் எமர்ஜி பண்ணலாம்.
1: ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மனநிலையை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக வந்து நினைக்கிறாங்க. அதெல்லாம்
0: இல்லை, மணிக்கணக்காக யோகா பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். 1 ஹவருக்கு 1 நிமிஷம் யோகா பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து ஒரு நம்ம டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறோம், அவங்களாம் கூட சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் சைலன்ஸில் இருந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது போகும்போது ஞாபகம் இருந்தாலும் சரி, கடவுளையோ அல்லது தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும். மெடிடேஷன் மெயின் வந்து தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறது. நான் அன்பாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக, ஏதோ ஒரு குணம் எடுத்துக்கணும், நான் வந்து அதுவாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மெடிடேஷன். அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிடுங்க, அப்போ ஃபுல் டே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நடுவில் ஏதாவது டைம் கிடைக்கும்போது, இப்போ தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு அமைதி தேவைப்பட்டுச்சுன்னா 1 செகண்ட் அமைதியாகிடுங்க. அது வந்து உங்களால் 1 மினிட் இருக்க முடியலனாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கலாம்ல. 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கும்போது நம்ம சோல் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஃப்ரெஷ் ஆகிடும், அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சைலன்ஸ் வந்து 1 ஹவருக்கு 1 கூட பண்ணலாம், 1 மினிட் பண்ணலாம், 5 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது.
1: 2014 பிரதமர் தலைமையிலான மத்திய அரசின் முயற்சியால் உலகம் முழுவதும் June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 33 வருடங்களாக நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2014 முன்னாடி மக்களிடையே யோகா குறித்து இருந்த விழிப்புணர்வுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: 2014 முன்னாடி வந்து வெளியில் பப்ளிக்காக யோகா பற்றி சொல்லி கொடுங்கன்னு கூப்பிடவே மாட்டாங்க. நாங்களாக போய் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோவா கிடைக்காது. இப்போல்லாம் வந்து அவங்களாக தான் கூப்பிட்டாங்க, தூர்தர்ஷனில் இருந்து

0: அது மாதிரி மற்ற இடத்துல இருந்து அவங்களா கூப்பிடுறாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. யோகா பண்ணுறது நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லது, மன நலத்திற்கு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணுறாங்க, கூடவே நம்ம மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். அதை ரெண்டுமே செய்கிறதுனால உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, அதே சமயத்தில் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வு உலகம் ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம நல்ல வித்தியாசம் தெரியுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களுக்கு கூட வந்து கூப்பிடுறாங்க யோகா டேயில், எங்கள் யோகாசனம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கூப்பிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த யோகா பண்ணுறதுனால. இந்த உடலும் நலமாக இருக்குது, மனசும் நலமாக இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர் தான் இனிஷியேட் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால உலகம் முழுவதும் இது பாசிட்டிவாக போயிட்டுருக்கு.
1: கண்டிப்பாக மேம், உடல்நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது மன அமைதி அப்படின்றத வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெளிகிற மாதிரி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
3: நேரம் 9:30. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ துறவியும் புலவருமான குமர குருபரர் பல நூல்களை இயற்றியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு தத்துவங்கள் அடங்கிய நூல், அதோட பேரே அதை சொல்லும், அதுதான் நீதிநெறி விளக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீதிநெறி விளக்கம் குமர குருபரர் தரும் வாழ்வியல் பாடங்களாக. துவக்கமாக திரைப்பாடல் படிக்காத மேதை படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன் குரல், கண்ணதாசனின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசை.

குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்தில் வர்ற ஒரு பாட்டில், முழுமையாக பட்டை தீட்டப்பட்ட ஒளிரக்கூடிய மாணிக்கங்களால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு அதுக்கு மேலேயும் அழகு சேர்க்கறதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதுபோல் நல்ல நூல்களை படித்து உணர்ந்த அறிஞர்களுக்கு அவர்கள் பெற்ற கல்வியே அழகு, வேறு அழகு தேவையில்லை அப்படின்னு அந்த பாட்டில் குறிப்பிடுறாங்க. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். அடுத்த திரைப்பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல் வரிகள் டிஜி லிங்கப்பாவின் இசையில், சங்கிலித்தேவன் படத்திலிருந்து.

இலக்கியச்சாரல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீதிநெறி விளக்கத்தில் அடுத்த பாடல் ஆட்சி புரியக்கூடிய முறையை பற்றி அறிவுரை சொல்லுது. குடிமக்களோட குறைகளை ஒற்றர்கள் மூலமாக அறிஞ்சு அது போதாதுன்னு தானும் சென்று தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு அரசனுக்கு அறிவுரை சொல்லுது. நாட்டு மக்கள் குறைகளுக்கு அஞ்சுபவனாக ஆட்சி புரியணும் அப்படின்னு அந்த பாட்டு பாடுது. நாட்டு மக்கள் தாங்களே சென்று முறையிட்டாலும் கேளாமல் ஆட்சி செய்வது முறையல்ல அப்படின்னு குறிப்பிடுது. ஒற்றிற்றெறியா சிறைபுற தோறுதுமென பொற்றுடனையா தெரிதந்தும் குற்றம் அறிவதென்று அஞ்சுவதே செங்கோன்மை சென்று முறையிடினும் கேளாமை என்று. வரும் பாடல் ஜி ராமநாதன் இசையில், தஞ்சை ராமையாதாசின் வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜனின் குரல். தூக்கு தூக்கி படத்திலிருந்து.

நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் தரும் வாழ்வியல் பாடங்களாக இன்றைய இலக்கியச் சாரல். அடுத்த பாட்டு, சொல்வன்மையுண்டினிற்கொன்னே விடுத்தொழிதல் நல்வினை கோரலின் வேறல்ல வல்வைத்தம் ஆக்கங் கெடுவதுளதெனினும் மஞ்சுபவோ வாக்கின் பயன்கொள்பவர். சொல்லில் வலிமை இருக்கிறது என்றால் வீணாக எதையும் சொல்லலாமா? அதேபோல பேசும் ஆற்றல் இருந்தும் நல்ல காரியத்துக்காக பேசாமல் மௌனமாக இருப்பதும் தவறுதானே. தனது உண்மையான ஆற்றலை அறிந்தவர் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நன்மையையே பேசுவார் என்கிறது பாடல். வரும் திரைப்பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதன் இசை, புலமைப்பித்தன் வரிகள்.

நேரம் 9:52. நீதிநெறி விளக்க பாட்டில் அடுத்ததாக, கண்கூடாப்பட்டது கேடெனினும் கீழ்மக்கட்குண்டோ உணர்ச்சி மற்றில்லாகும் மண்டெறிதன்வாய் மடிப்பினும் மாசுணங்கண்டில்வ பேரா பெருமூச்செறிந்து. அதாவது, மலைப்பாம்பானது தான் சுற்றியிருக்கிற மரத்தில் தீப்பற்றி எரிஞ்சால் கூட பெருமூச்சு விட்டுக்கிட்டு உறங்கிக்கிட்டு எனக்கென்னு இருக்கும். அதுபோல் தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தீங்கு வருவது அறிஞ்சும் அதை போக்க நினைக்காமல் தடுக்க நினைக்காமல் உணர்ச்சியற்று இருப்பவர்கள் தான் கீழானவர்கள் அப்படின்னு அந்த பாட்டு குறிப்பிடுது.

இன்றைய இலக்கியச்சாரல் நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் தரும் வாழ்வியல் பாடங்களாக வளம் வந்தது. நாளை இரவு 9:30 இலக்கியச்சாரலில் தமிழர்களின் அடையாளம் காட்டும் திருமந்திரமாக

0: நேரம் 10 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இது சுகமான ராகங்கள். தொலைபேசி வழியாக நேயர்கள் தங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க 0462-256-1132 என்ற எண்ணிலையும், 0462-256-1133 என்ற எண்ணிலையும் நேர்கள் வரலாம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் முத்து அபிஷேகம். அதோட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: தென்காசி மாவட்டம் புல்லுக்காட்டு வலசை முருகேசன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: 16 வயதினில் செவ்வந்தி பூ முடிஞ்ச.
0: சரி, நல்ல அருமையான பாடலை கேட்டிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. கண்ணதாசனோட வரிகளில் மலேசியா வாசுதேவன், பி சுசீலா பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: சுகமான இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்களேன்.
1: நான் சிதம்பரப்படுத்த அன்பான நேயர் ராஜேந்திரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் வந்து பூமணியா, அதுல இளையராஜா குரல்ல ஒரு பாட்டு, எம் பாட்டு எம் பாட்டு அப்படிங்கிற பாட்டு. இந்த இரவு நேரத்துக்கான ஒரு அமைதியான பாட்டு
0: கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: தாலாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
1: கவிஞர் மு மேத்தாவின் வரிகளுக்கு அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249864548. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. சுகமான ராகங்களில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: காமுண்டி படத்துலேருந்து முத்து நகையே முழு நிலவே, அந்த பாட்டு பாடுங்க சார்.
1: கொடுத்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடி இருக்கிறாங்க. தேவாயிசில வாலியோட வரிகளில்

0: நேரம் 10:18. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சகோதரருக்கு.
0: சொல்லுங்கம்மா.
1: தேனியில சொன்னது அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
0: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு உதிரி பூக்கள் படத்துல இருந்து அழகிய கண்ணே உறவுகள் நீயே நீ எங்கே
0: கொடுத்துடலாம். அழகா பாடவும் செய்கிறீங்க. கண்ணதாசனின் வரிகள் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க இந்த பாட்டு, இளையராஜாவோட இசையில.

0: சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் உறுப்பு பாடல்களாக இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னா 0462-256-1131 என்ற எண்ணிலும், 0462-256-1133 என்ற எண்ணிலும் வரலாம். அடுத்துதான் நம்ம கூட இணைகிற நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
1: புலிகாரன் படத்துல இருந்து குற்று விளக்காக குலமகளாக நீ வந்த

0: நேயர்களின் நெஞ்சம் நிறைந்த பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள். வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: ராலாவுக்குப்புலேருந்து பூமாரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கேன் சார்.
0: சரிம்மா, என்ன பாட்டு உங்களுக்கு?
1: தங்கத்தின் தங்கம் படத்துல இருந்து செவ்வந்திப்பூ மாலை கட்டு, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
1: நன்றி சார், நன்றி.

0: நேரம் 10:33 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: நான் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நலமா இருக்கோம் சார்.
0: என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அண்ணன் ஒரு கோயில் என்ற படத்திலிருந்து மல்லிகை முல்லை.

0: நேயர்விருப்பு பாடல்களில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, குறுக்குத்தலையிலிருந்து ஆதிமலை பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நடிகன் படத்திலிருந்து எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி இந்த பாடலை கொடுமுறை கேட்கிறேன்.
0: கொடுத்துடலாம். நேரிலே இந்த பாடல் இளையராஜா இசையமைச்சு பாடல் வரிகளும் எழுதியிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்துருக்குறாங்க.

0: இருள் நிறைந்த இரவில் இசை நிறைந்த இரவாக இது சுகமான ராகங்கள். நேரம் 10:44. பாட்டு கேட்க வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், திருநெல்வேலி மாவட்டம் ஜென்ரல் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பூமகள் ஊர்மலப் படத்துல இருந்து மலரி ஊர்வார்.
0: அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நேர்களே, வைரமுத்துவின் வரிகளுக்கு ஹரிகரன், சுஜாதா பாடியிருக்கிறாங்க. சிவா இசையில் இந்த பாட்டு.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் வி கேள்பட்டிலிருந்து ரேணுகாதி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: எனக்கு உயிர் உள்ள உஷா படத்துல இருந்து இதயமதை கோயில் என்ற அந்த பாட்டு
0: கொடுத்துடலாமா. நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நேர்களே, டி எம் சவுந்தரராஜன் குரலுக்கு இசை மற்றும் பாடல் வரிகள் தந்திருக்கிறார் டி ராஜேந்தர்.

0: நேர்களே, சுகமான தாங்கள் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். ஆறு மட்டும் சாந்தி பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு கும்பகேரணங்கிறப்பட்டிலேருந்து தென்றல் காற்று, தென்றல் காற்று பாட்டு.
0: சூப்பரான பாட்டை கேட்டிருக்கீங்க, நன்றிம்மா நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
1: நன்றி சார், ரொம்ப ஆசை சேர்த்து.
0: ஓ சரிம்மா, நன்றிம்மா, மகிழ்ச்சிமா நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நேர்களை, வரும் பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகள், எஸ் ஜானகி மனோ குரல்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒளிபரப்பு. நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை மெய்வருத்த கூலிதரும். வழங்குவவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குவவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். 7:00 to 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில், 7:00 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். எட்டு 2 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரைசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவது கடந்த கால நினைவுகளா அல்லது எதிர்கால கனவுகளா? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 to 12:00 மணித்திருநாடு காஷ்மீரி வாஸ்வான். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே உங்கள் வாழ்க்கையை மாற்றிய நல்ல பழக்கம் எது? ஒரு 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். 1:10 நலம்தானா பெண்களின் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற சிறுதானியங்கள். 1:55 நலம்தானாவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:00 பொதிகை தும்பி. 5:00 படமும் பாடலும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. ஏழு 7:00 திரை இசை. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:32 அறிவியல் நேரம். 8:05 ஊரும் உறவும் சங்கு நாதம் வழங்குபவர் இடைகால் பி மாரிராஜ் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் தமிழர்களின் அடையாளம் காட்டும் திருமந்திரம். 10:00 சுகமான ராகங்கள் திருநெல்வேலி KTC நகர் ஜே சூரியகாந்தி அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இந்த நிகழ்ச்சியில் சின்னத்தம்பி, ஈரமான ரோஜாவே ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது சின்னத்தம்பி படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்தின் நிறைவான பாடல் வாணிஜெயராம் குரலில். கே ஜே யேசுதாஸ் உடன்பாடியுள்ளார்.

நேரம் 2:40. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் ஷஹீத் பர்வேஸ் அவர்களின் சிதாரிசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இன்னைக்கு கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் UE பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்ரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: சாமி.
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
0: நான் முருகன் அடிமி அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதல் இருக்குமா.
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாயே, இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அவசியம் வரணும்.

எஃப்எம் கோல்டு வாங்கி கொண்டிருக்கும் பலரும் பதிலங்கச்சியல். அடுத்து திருவருட்செல்வர் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.